அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்.

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 மெகாஹெர்ட்ஸில் இறை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.
1: தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றிப்படும்.
0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில்

குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெற உள்ளது. விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுகட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிதாய் இதமாய் இறைசையாய் துவங்குவோம் இந்த இனிய காலை பொழுதினை. இணைந்திருக்கிறோம் பிரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம். இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. நிகழ்ச்சியின் துவக்கமாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கலை முதலாகி என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம். இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பிள்ளையார் பட்டி என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம்.

காத்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள்.

இறைவாருள் தர வேண்டும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவ நாம் பேர்.

அதன் தன்னில் நிலைத்து நின்று வேண்டுதல் தந்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமைகள் சேர்த்திடணும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெருமை

இறைவாருள் தர வேண்டும். பிள்ளையார் பட்டியில் வாழ்ந்திடும் தேவனம் பெரும

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஞ்சநேயர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து மாருதியே என தொடங்கும் பாடல் கிழந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து முக்தி தரும் தாயே என தொடங்கும் பாடல் கிணைந்திருக்கலாம்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து காக்கும் கடவுள் என தொடங்கும் பாடல் கேட்டிருக்கலாம். ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முருகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து காவடி எடுத்து வந்தோம் என தொடங்கும் பாடல் இடைநிற்போம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிறித்துவ பாடல்கள் தொகுப்பிலிருந்து கர்த்தர் என தொடங்கும் பாடல் கிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இணைந்திருக்கிறோம் ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் நிறைவாக இஸ்லாமிய பாடல்கள் தொகுப்பிலிருந்து காரணநாதா என தொடங்கும் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இனி நேயர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட முருகேசன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்றைய சூழலில் நமது உடலுக்கு உழைப்பு இல்லாததுனால பல உபாதைகள் உண்டாகுது. இதற்காக பலரும் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க. சிலர் இதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டில் மிஷின்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதையும் உபயோகப்படுத்தாமல் பத்திரமாக மூடி வச்சுருக்கிறவங்களையும் பார்க்குறோம். எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. காலையில் நடைப்பயிற்சி முடிந்தால் மாலை வேளையிலும் நடைப்பயிற்சி செய்தால் போதும். நோய் நொடி இல்லாமல் வாழ நடைப்பயிற்சி எல்லாருக்கும் உதவும். மெதுவாக நடப்பது ஒரு முறை. எப்பவும் ஒருத்தர் எப்படி நடப்பாரோ அந்த வேகம் இல்லாமல் சிரமமின்றி நடப்பது. இந்த வகை நடைப்பயிற்சி உடல் வலி மற்றும் சோர்வுகளை போக்கும். உடம்பில் உள்ள தசைகளையும் எலும்பு இணைப்புகளையும் இதமாக்கி காயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். மெதுவாக நடப்பது. உடல் பருமன் உள்ளவர்களுக்கு ஏற்ற நடை இது. அடுத்தது பவர் வாக்கிங். நாமளே பார்த்துருப்போம், வெட்ட வெளியில் மைதானங்களில் சிலர் கைகளை வீசி வீசி நடப்பாங்க. அதுபோல முருகேசன் சார், கை கால்களை வீசி வேகமாக நடக்கும்போது உடம்பில் உள்ள கழிவுகள் எரிக்கப்பட்டு வியர்வை அதிகம் வெளியேறி உடல் சுத்தமாகும். தசைகளும் எலும்புகளும் அதிக வலுவை பெற்று தன்னம்பிக்கையை அளிக்கும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இந்த பவர் வாக்கிங் மிகவும் ஏற்ற நடை. அடுத்தது ஜாகிங். நடக்கும் முறையில் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு மிதமாக மிக மிக மெதுவான ஓட்டமாக மாறும். அதனால் நிறைய ஆக்சிஜன் பிராணவாயு நுரையீரலுக்குள் சென்று இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்துக்கு அனுப்புது. அதே சமயம் தேவையில்லாத கழிவுப் பொருட்களை வெளியேற்றி உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் சுத்தம் செய்யும். தினமும் ஓர் அரை மணி முதல் ஒரு மணி நேரம் வரை ஜாகிங் செய்யலாம். இளைஞர்கள் ஒரு மணி நேரமும், 30-40 வயதுடையவர்கள் 3/4 நேரமும், அதற்கு மேற்பட்ட வயதினர் தினமும் 20 நிமிடமும் நடக்கலாம், நடைப்பயிற்சி செய்யலாம். சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்

0: குணமடைய இது உதவுது. இரத்த ஓட்டம் சீராகும், நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்பு மண்டலம் சுறுசுறுப்படையும், நாளமில்லா சுரப்பிகள் புத்துணர்ச்சி பெறும், அதிகப்படியான சக்தி கலோரிகளை எரிக்க உதவுகிறது இந்த நடைப்பயிற்சி. நாடி நரம்புகள் உறுதியாகும், எலும்பு மூட்டு செயல்பாடுகளை எளிமையாக்குகிறது, எலும்புகளின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது, உடலை உறுதியாக வைத்திருக்க உதவுகிறது, உடலில் உள்ள கெட்ட கொழுப்புச்சத்தின் அளவை குறைக்கிறது, மாரடைப்பு சர்க்கரை நோயினை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது நடைப்பயிற்சி. உடல் மற்றும் மனச்சோர்வினை குறைக்கிறது, நல்லா தூங்க முடியும். உடல் உழைப்பு இல்லாததன் விளைவுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஓர் 8 மணி நேரமாவது தூங்கணும். ஆழ்ந்த நித்திரை தான் நமது அடுத்த நாள் பணிக்கு நம்மை தயார்படுத்தும். முருகேசன் சார், இந்த கடுதாசியில் எழுதின கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு நடங்கள், நல்லதே நடக்கும் என்ற பொன்மொழி நினைவுக்கு வருது. அதே போல தியானத்தில் தூங்குவது பாவம், தூக்கமே மிகச்சிறந்த தியானம் என்ற இன்னொரு சொலவடையும் நினைவுக்கு வருது. இரவுல நித்திரை செய்யாதவர்க்கு புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களில் சோர்வு, பயம், படபடப்பு, செரிமானமின்மை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரும். வேட்டைக்கு போற நாய் வேருடன் இரையை கவ்வுதல் போல ராத்திரியில நித்திரை இல்லாதவர்களை பற்பல நோய்கள் கவ்விக்கொள்ளும்னு சித்தர் பாடல் ஒன்று சொல்லுது. அப்படிதானே சார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நடையா இது நடையா,
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

குட் மார்னிங் சென்னை, நேரம் சரியா 7:01 ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.5 பண்ணிருக்கீங்க. குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் நான் கலை. என்னதான் வீக் டேஸ் இருந்தாலும் வேலைக்கு போனாலுமே இந்த வீக்கெண்டில் சண்டே அப்படின்னு கேட்க போது தாங்க மனசு ரொம்ப ஆஸ்வாசமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து நமக்கு பிடிச்சமான வேலைகளை வந்து பிடித்தமான டைமில் எப்பப்போ வேணுமோ ரிலாக்ஸாக கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். ஸோ இந்த சண்டே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடிய நபர்கள் நானும் ஒரு நபருங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு வணக்கம் செல்ல என்ன ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, ரீசண்டாக சமீபத்தில் வந்தேன்னா நம்மளுடைய இந்திய கண்டத்திலிருந்து, அதாவது இந்திய நாட்டிலேருந்து வந்தேன்னா ஒரு வீரர் வந்து போயிட்டு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக. ஸோ அது என்ன விஷயம், அதாவது வந்தேன்னா செஸ், சதுரங்கம். சதுரங்கம் செஸ் அப்படின்னு சொன்னாவே வந்துன்னா இந்தியர்கள் தான் வந்து நிறைய சாம்பியன்ஷிப்

வின் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் அத்லீட்ஸ்க்கு வந்து அந்த செஸ் டோர்னமெண்ட், செஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டுனாவே வந்துனா பெரிய பெயர் தான் இருக்குது. ஸோ சமீபத்தில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூருடைய சாம்பியன் யார், அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து விளையாடிருப்பாங்க இல்லையா ஆப்போசிட் பிளேயர்ஸ், அந்த ஆப்போசிட் பிளேயர்ஸ் யார் அப்படின்றத இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. எஸ் இன்னைக்கு வணக்கம் சேனலில் கேள்வி என்ன அப்படின்னா, 2026 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூருடைய வெற்றியாளர் மற்றும் அவர் எதிர்கொண்ட போட்டியாளர்கள் யார் அப்படின்றத கேள்வியாக இருக்குது. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களோட பதில் சில கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது அங்காடி தெரு மூவிலேருந்து, பெனிதயால், ஹம்சிகா, நா முத்துக்குமார், ஜிவி பிரகாஷ் குமார் காம்பால. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுவிடுமா.

பேக் டு த ஷோ. நேரம் சரியா 7:09 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 தான் சீன் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சென்னையில. இன்னைக்கு என்ன ஒரு கேள்வி கேட்டதும் அப்படின்னா, செஸ் இந்த சதுரங்க விளையாட்டு சார்ந்த கேள்வி தான் கேட்டிருந்தோம். ஸோ அதனுடைய பெரிய ஒரு க்ளூவே வந்து நான் குவிஷன் சொல்லும் போதே சொல்லியாச்சு. அதாவது நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு அத்லீட் தான், அந்த பிளேயர் தான் வந்து என்னன்னா வெற்றியாளராக இருக்காங்க. ஸோ அந்த வெற்றியாளர் யார், அந்த சாம்பியன் பட்டம் வென்றவங்க யார், அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன் பட்டம் வெல்றதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகளில் ஆப்போசிட்டில் பிளேயர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த எதிர்கொண்ட போட்டியாளர்கள்லாம் யார் அப்படின்னா கேள்வியாக இருக்குது. எஸ், இந்த 2026 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த கிராண்ட் செஸ் டூர்னால் என்னென்னா, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வந்தோன்னா ஒவ்வொரு வெளிநாடுகளில் இல்லை ஒவ்வொரு நாடுகளில் வந்து என்னென்னா இந்த செஸ் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்றது நடக்குது. அந்த செஸ் டோர்னமெண்ட்டில் டாப் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாமே, எலிஜிபிளான பிளேயர்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க அந்த டோர்னமெண்ட்ஸில் வின் பண்ணுறதுக்கு, மீன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணக்கூடிய டாப் சீட் பிளேயர்ஸில் செலக்ட் பண்ணி அந்த டாப் 4 பிளேயர்ஸை வந்து அந்த கிராண்ட் செஸ் டூர் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதெல்லாம் டாப்புக்கெலாம் டாப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பேர். எஸ், அந்த பேர் வாங்கின 2026 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூருடைய சாம்பியன் யார், அந்த சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு முன்னாடி நடைபெற்ற அந்த போட்டிகளில் அந்த சாம்பியன் எதிர்கொண்ட போட்டியாளர்கள் யார் அப்படின்றதா இன்னைக்கான வணக்கம் சென்னையில் கேள்வியாக இருக்குது. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே உங்களோட பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துருக்கு மதுரை மூவிலேருந்து, மது பாலகிருஷ்ணன், சாதனா சர்கம், யுகபாரதி அண்ட் வித்யாசாகர் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுடுமா.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:16 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 வணக்கம். சென்னை தான் கேட்டிருக்கீங்க. எஸ், சண்டே மார்னிங் வைப்ஸ்ல இந்த குவெஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்காமல் எங்களால் இருக்க முடியும். அப்பா என்னப்பா குவெஷன் அப்படின்னு கேட்குறவங்களுக்குனா, இந்த 2026 ஆண்டிற்கான சமீபத்தில் நடைபெற்று முடிந்த கிராண்ட் செஸ் டூரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார், அந்த சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு முன்னாடி இருந்த போட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் எதிர்கொண்ட அந்த பிளேயர்ஸ், அந்த போட்டியாளர்கள் யார் அப்படின்னு தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த செஸ் சதுரங்கம் பார்க்கும்போது வந்தோன்னா இந்தியன் பிளேயர்ஸ், இந்தியன் அத்லீட்ஸாக வந்தோன்னா வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ இதில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த சதுரங்க விளையாடின செஸ் டோர்னமெண்ட், இந்த செஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, 3 டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ் ஆர் 4 டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸ் நிறைய ஃபார்மெட்ஸில் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பிளே என்னென்னா இந்த கிளாசிக்கல் ஃபார்மெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து ரெண்டு பிளேயருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் மேலே டைம் கொடுத்து விளையாட வைப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், டிபெண்டிங் அப்பான் தி அம்பையர்ஸ், அந்த ரெஃப்ரீஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அது ஆர்பிட்டர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரேபிட் செஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கம்மி பண்ண வந்துன்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுறோம், எப்படி விளையாடுறோம் அப்படின்றது பொறுத்து ரேபிட் செஸ் வந்துன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 1 hour இருக்கலாம். அப்புறம் பிளிட்ஸ் செஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு 3-10 நிமிஷம். எப்படி டைம் கம்மியாக

எவ்வளவு கஷ்டமா இருக்கும். புல்லட் செஸ் வேற இருக்காங்க, 3 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிருமா, கண்டு முடி கண்ண தொடக்கிறதுக்குள்ள யார் வின் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ இதே போல தான் நானும் என் தம்பியும், நாங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எங்களுக்கு தெரியாத செஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஸ் விளையாட ஆரம்பிச்சோ. அந்த கதையை ஏன் கேட்குறீங்க, அவன் கொஞ்சம் நல்லா விளையாடுவானா? நானும் நமக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் வச்சு ரெண்டே மூவில் நான் வைக்கிறேன் இப்போ செக்கு அப்படின்னு பார்த்தா அவன் 3வது மூவிலே மேட்ச்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே கஷ்டமாக போச்சு. சரி, இன்னைக்கு என்ன கேள்வி வணக்கம் சரி அப்படின்னா, இந்த 2026 சமீபத்தில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் டூருடைய சாம்பியன் யார், அதே போல் அந்த சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு முன்னாடி நடைபெற்ற போட்டிகளில் எதிர்கொண்ட போட்டியாளர்களின் பெயர்கள் என்ன அப்படின்றதா கேள்வியாக இருக்குது. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஷின் கீழே உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துருக்கு சுல்லான் மூவிலேருந்து, கார்த்திக் சித்ரா ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போல. ஸ்டே டியூன், எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்பமே சமதுமா.

0: 91.4 இங்க எல்லாமே சமதுல.
1: Check it.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவில் வணக்கம் சென்னை தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கான கேள்வி செஸ் டோர்னமெண்ட் பார்த்தீங்க கேள்வி தான். இந்த சமீபத்தில் நடைபெற்ற இந்த 2026 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூரை வின் பண்ண அந்த சாம்பியன் யார், அந்த சாம்பியன் எதிர்கொண்ட பிளேயர்ஸ் யார் அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு டக்குன்னு ஆன்சர்ஸ் எல்லாமே கமெண்ட்ல மெசேஜ் பண்ணிடலாம். சூப்பரான பாடலாம் கேட்டுட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சாங் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மூவிலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்கம் வைரமுத்து பரத்வாஜ் அவங்களுடைய காம்போ வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலம்மா பொம்மை சமதுமா.

0: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் வருவார் சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் தடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: ஒரு மனுஷனுக்கு மூணு விதத்துல கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம், பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம், புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம். இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டுதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா, சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக. அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துட்டுருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாக்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார். போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்தினார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார். புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார்.

0: சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிக்கிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுதை முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரு, ஒன்றும் புரியலேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னார் இவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார். சரின்னு அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார், மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே, இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல. அந்த கிழவிகிட்டே இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால் முடியும், அதை நினச்சி தான் அழறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சைபால். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

பேக் டு த ஷோ நேரம் சரி 7:35 ஆயிட்டு ஃப்ரம் ரெயின்போ 101.4 ல வணக்கம் சொல்லி தான் கேட்டுருக்கீங்க. எஸ் இன்னைக்கான கேள்வி செஸ் டோர்னமெண்ட் பதின கேள்வி தான். நிறைய நேயர்கள் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. மேலே பேரிலிருந்து தயாளன், ஹேமலதா, ராஜமாணிக்கம், கோபி, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், பாலா, ஜெயச்சந்தர், நல்ல பெருமாள், திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி, திருநின்றவூர் ஜெயராம், அள்ளிநகரம் மகாதேவன், கிருஷ்ணசாமி சுப்பிரமணியம், மாலினேவி அருணாச்சலம், ஹரிஹரன், ரங்கராஜன் டிநகர்லேருந்து, நந்து ஜெயா திருத்தன்லேருந்து, சாமுனி குமணன்சாவிலேருந்து, சிவன் அருண், கௌசல்யா தண்டபாணி, ரமா டிநகர்லேருந்து, கண்ணன் மேட்டுப்பட்டிலேருந்து, புவனகிரி சுமதி பாபு எல்லாருமே காலை வணக்கங்கள் சொல்லிட்டு இதுதான்ப்பா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். எஸ், இந்த கிராண்ட் செஸ் டூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கிராண்ட் செஸ் டூரில் நிறைய வகையான ஃபார்மேட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செஸ் ஃபார்மேட் இருந்தாலுமே இந்த கிராண்ட் செஸ் டூருடைய அந்த ஃபைனல் டோர்னமெண்ட்டில் என்னென்ன ஃபார்மேட்ஸ் வந்து விளையாடிருக்காங்க பிளேயர்ஸ் அப்படின்னா, இந்த கிளாசிக்கல் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டும், ராபிட் அண்ட் பிளிட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டும். இந்த ஃபார்மேட்ஸில் தான் என்னென்னா அந்த ஃபைனல் டோர்னமெண்ட் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த 2026 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூருடைய சாம்பியன் யார், அந்த சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு முன்னாடி நடைபெற்ற போட்டிகளில் அவர் எதிர்கொண்ட அந்த போட்டியாளர்கள் யார் அப்படின்னா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது பார்த்திபன் கனவு மூவிலேருந்து, மது பாலகிருஷ்ணன், யுகபாரதி, வித்யாசாகர் அவங்களுடைய காம்போவில். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமபூமி சமதுளுமா.

பேக் டு த ஷோ. வணக்கம் சென்னா, கேட்டிருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி செஸ் டோர்னமெண்ட் பார்த்தனது. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கிராண்ட் செஸ் டூர் 2026 ஆண்டிற்கான சாம்பியன் யார் மற்றும் அவர் எதிர்கொண்ட போட்டியாளர்கள் யார் அப்படின்னு தான் கேள்வியாக இருந்துச்சு. வீரதுரை மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பிரகாஷ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ராஜ் சாலவாக்கத்திலிருந்து, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மதுரை, சோ சண்முக சுந்தரம் சரவணன் அரியலூர்லேருந்து, கமலா வரதன் ராமேஸ்வரம், ராகேஷ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பூபாலன் பாலா அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, காலை வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் மார்னிங். எஸ், இந்த டோர்னமெண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கிராண்ட் செஸ்ட் டூர் அப்படின்றது, அதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னென்ன ஃபார்மெட்ஸில் விளையாடிருந்தாங்க பிளேயர்ஸ் அப்படின்றது, கிளாசிக்கல், ரேபிட் அண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து என்னென்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஃபார்மெட்ஸ்லையும் இத்தனை கேம்ஸ் விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பிளேயரில் நாக் அவுட் முறையில், அதாவது நாக் அவுட்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு கேம் விளையாடுவோம், அந்த கேம் விளையாடின உடனே டக்குன்னு முடிஞ்சிருச்சாப்பா டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த நிலைக்கு வந்து யார் வின் பண்ணாங்களோ அவங்கள தான் அந்த ஒரு சர்க்குலேட்டரி சர்க்கியூட்குள்ளே போட்டு அடுத்த கேம்ஸ் எல்லாமே விளையாட வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விளையாடி கஷ்டமான ஃபார்மெட்டில் நடந்த அந்த சாம்பியன் யார், இந்த 2026 ஆண்டிற்கான கிராண்ட் செஸ் டூருடைய டோர்னமெண்ட் சாம்பியன் யார் மற்றும் அவர் எதிர்கொண்ட போட்டியாளர்கள் அந்த பிளேயர்ஸுடைய நேமும் என்ன அப்படின்றத நீங்களும் மெசேஜ் பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கொஸ்டின் கீழே கமெண்ட்ல பதில்களாக பதிவு பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துருக்கு பிரியமானவளை மூவிலேருந்து, ஹரிஹரன் மகாலட்சுமி, கே செல்வபாரதி, எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய காம்போவில். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே ஏலமப்பமி சமதுளுமா.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் குடிமைப்பணி முதல்நிலை கல்வி உதவித்தொகைக்கான தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

குட் மார்னிங் மக்களே, நிறம் சரியா 8:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ரஷ் ஹார் ரெயின்போ கேட்க போறோம். சண்டே மார்னிங் வைப்ஸ்ல பெப்பி சாங்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயில பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. புதுக்கோட்டையில இருந்து சரவணன் மூவில இருந்து தனுஷ், ரஞ்சித், லாவண்யா, பா விஜய், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளுமா.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுள்ள
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங் ஜிஆர்டி.

பட் த ஷோ உடனே சரியா 8 மணி 11 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. இப்போ பீச் சாங்ஸ் கேட்டுருக்கோம் இல்லையா? இல்லை நெக்ஸ்ட் சாங் திருப்பாச்சி மூவிலிருந்து சங்கர் மகாதேவன், மாலதி, பேரரசு, தீனா அவங்களுடைய கம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அவமை சமதுளுமா.

0: Rain for F Gutiun Pulinale in the Ella Mesa Madule.
1: Ma, tell me, phone level battery, and the charger reading a TV of the Pagla. Ama remote, eh? Yare?
2: Nanda Unkan, Unanacha, Pava Markeda, Unkanala 7, the Peria Kankanadi Port, Vitukun Kan Hospital Compoite Vande, Solomuria, and out the operation lampana, you, Niapitanga and Telie.
1: Yenada soldier. என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும் போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போன் போன் போன். போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: கண்ணம்மா,
1: கண்ணம்மா,
4: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றான்?
4: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ள, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
4: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேக்குறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
4: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: அழகான காலை பொழுதுல
5: புத்தம் போதும் காலை பொன்னின வேளை,
4: மதிய நேரத்திலும்

0: மாலை நேரம் நம்மை வந்து தொட்டபோது
1: பொன் மாலை பொழுது இது ஒரு பொன்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்களே, இன்று 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
3: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: பேக் டு த ஷோ எஃப் எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த சாங் ஏழையின் சிறப்பில் மூவிலிருந்து ஒன்னி மேனன், அனுராதா ஸ்ரீராம், கி சுபாஷ் தேவா அவங்களுடைய கம்பல் வந்துட்டு இருக்க ஸ்ட்ரெய்ட் ஜியூன் எஃப் எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாம் அப்பமே சமதுலுமா
1: கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா, எங்கம்மா யாரையும் காணோம்?
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா ஸ்விட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
1: நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: சரியா,

0: அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
1: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவை நான் திறக்கிறதுக்கு.
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பேக் டு த ஷோ. தினம் சரி 8:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ டியூனுடைய ரஷ் ஹார் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான சாங். பிபி சாங்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வகையில் நெக்ஸ்ட் சாங் சாக்லேட் மூவிலிருந்து. அடுத்ததாக ஸ்ரீராம், ரேனா, வாலி அண்ட் தேவா உங்களுடைய கம்போசிஷன் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் அப்பமே சமதுலுமா.

எஸ் ரஷ் ஹேர் ரெயின்போதா கேட்டுட்ருக்கீங்க. தேவா மூவிலேருந்து எஸ் என் சுரேந்திரா, ஸ்வர்ணலதா, பாலி, தேவா உங்களுடைய கம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாமப்பமே சமதுலுமா.

0: 104.4 இங்கே எல்லாமே சமதூளு.
1: பட் த ஷோ நேரம் சரி 8:42 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 தான் டியூன் பண்ணிருக்கீங்க. ரஷ் ஹா ரெயின்போ கேட்டுருக்கீங்க. எப்பி சாங்ஸ் அந்த வரிசையில் அடுத்த சாங் தம் மூவிலேருந்து உதித் நாராயணன், அனுராதா ஸ்ரீராம், பாலி தேவா உங்களுடைய கம்பல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் அப்பமே சமதுளுமா.

பக்த ஷோ நேரம் சரி 8:42 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ் ஹா ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. அடுத்த சாங் பாஞ்சாலங்குறிச்சி மூவிலேருந்து ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் தேவா உங்களுக்கு அமர்ந்துருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூரமா.

101.4 இங்க எல்லாமே தூளு. பட் டு த ஷோ டினப் சரியாக 8:55 ஆகிட்டு ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரஷ்ஷா ரெயின்போ தான் கேட்டுங்க. எப்பபி சாங்ஸ் கம்பைல் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் சாங் செக்மெண்ட்டுக்கு பம்பர கண்ணாலி மூவிலேருந்து உதித் நாராயணன், சாதனா சர்கம், கபிலன், ஸ்ரீகாந்த் தேவா உங்களுடைய காமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுடுமா.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையிலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் ஆல் வெரி ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை. எஸ், நேரம் சரியா 9:04 ஆக போது, 9:03 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி.
1: Rainbow Rap.

எஸ் ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் கேட்க போறோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான பிளேலிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். நிகழ்ச்சியில உங்களுக்காக இருக்கக்கூடிய முதல் பாடல் சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல, கபிலனோட வரிகள்ல, ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல, ஜித்தன் திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களுக்கு ரெயின்போ 91.4 எங்க எல்லாமே சமதோளு.

15 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே எல்லாருமே வந்து எஃப்எம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். அதாவது, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஊரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரல் நேச்சுரல் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ, நம்மளை வந்து அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க எப்படி அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடாது. அவங்களாம் அப்படி சொல்லனாதான் நமக்குலாம் வந்து யோசிக்கணும், அவங்களாம் சொன்னால் நமக்கு அது மெரிட் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணுன்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக ஒரு பியூட்டிஃபுல் சாங் வெயிட்டிங்கில் இருக்குது. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங். கார்த்திக் மற்றும் கல்பனா இணைந்து பாடிய பாடல் விவேகாவோட வரிகளில் டி மானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ ஃபேம் மத்தியான புள்ளினால் இங்கே எல்லாமே சமதுளு.

சட்டப்பையோட மார்க்கெட்டுக்கு சென்றிருக்கும் தந்தைமார்களே, இன்னைக்கு நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடித்துக் கொண்டிருக்கும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளே, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களே, இன்னைக்கு நான் கரண்டி பிடிக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட இருக்கும் தாய்மார்களே, எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி உங்களோட மூட வந்து நார்மலைஸ் பண்றதுக்கான பாடல்கள் தான் போட்டு இருக்கோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நேரம் சரி 9:21 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்து ஜில்லா திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. கேஜி ரஞ்சித் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல், விவேகாவோட வரிகள்ல டிமானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ 91.4, இங்க எல்லாமே சமதுள.

0: உங்களை பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ FM 101.4.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:32 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். ஒரு மனுஷனால எப்படி வந்து ரெண்டு விதமா இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு ரெண்டு விதம் இருக்கும். அவங்களோட ஒரிஜினல் சைட், ஹாப்பி சைட். இன்னொன்னு அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மேக்கப் போட்டு ஒரு விதமா இருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே அவங்க தான், அவங்களோட சுச்சுவேஷன் அவங்கள அப்படி பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ எதுக்காக இவ்வளோ தத்துவமாக பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு மனுஷன் ரெண்டு விதமாக இருந்த ஒரு படத்துல இருந்தால் பாடல் வந்துட்டே இருக்குது. காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படம் தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. அந்தோனி தாசன், அனிருத் ரவிச்சந்திரன் இந்த பாடிய பாடல், விக்னேஷ் சிவனோட வரிகளில் அனிருத்தோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: அனிருத் மற்றும் எஸ்பிபி பாடிய பாடல் விவேக்கோட வரிகள்ல அனிருத்தோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: கட்லாட்டோங்காங்க தர்லாங்க சாங்க உள்ளார.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

கீதா காமாடியிலிருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

நல்லதே பேசுவோம், நல்லதாவே பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அபத்தமா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டு நம்ம மூஞ்சி திரும்பாது, வாயிலடி வாயிலடி அப்படின்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கணும், நெகட்டிவான ஒரு வார்த்தை வந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே காஷியஸா இருப்பாங்க நம்ம வீட்டுல, நம்மளுமே அப்படிதான். பட் எப்படி இருந்தாலும் என்ன, மியூசிக் போட்டா எல்லா வார்த்தையும் பாசிட்டிவான வார்த்தையா மாறிடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு ஹிப்ஹாப் தமிழா. அவரோட மியூசிக்ல தான் பாடல் வந்துட்டே இருக்கு, விக்னேஷ் ஸ்ரீகாந்தோட வரிகள்ல கரிஷ்மாவோட வாய்ஸ்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ 104 எல்லாமே சமதோடு.

9:55 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், செல்ஃப் லவ் எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு ஏஜ் வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் தான் தாய் கிழவி திரைப்படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக சாயா பியங்கர் மற்றும் கானா முத்து இணைந்து பாடிய பாடல். விஷ்ணு இடவனோட வரிகள்ல சாயா பியங்கரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கருப்பு திரைப்படத்துக்காக ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 90.4 இங்க எல்லாமே சமதுளு. மீண்டும் உங்களை 10 மணிக்கு கலையோட வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலையான ஒரு கேமோட வந்து சந்திக்கிறேன். அண்டல் தென் இட்ஸ் டாடா பாய் ஃப்ரம் சந்தியா.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலைபெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ.

0: கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கென திசையிலிருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட், வெரி குட் மார்னிங். விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சண்டே. இஸ் நேரம் சரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி
1: Get Set Go. Good morning, மக்களே.
0: Yes,
1: கலையும் இருக்கு அவங்க கூட தான்.
0: Yes, Get Set Go அப்படின்னு சொன்னா வந்து கலை வந்து அப்படியே இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு நிலவுலதான் இருக்காரு.
1: எங்கேயும் கிளம்ப மாட்டேன் நான். என்ன சந்தியா, இருமலா இருக்கு,
0: காய்ச்சல், இருமல், சளி, இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருக்கிறது.
1: எல்லா பிரச்சனைகளும் நம்ம உடம்புக்கு மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கு. என்னதான் அந்த உடம்புல பாத்துக்க மாட்டீங்களா நீங்க? ஹெல்த் பாத்துக்க மாட்டீங்களா நீங்க?
0: ஹெல்த் பாத்துட்டே தான் இருக்கு, அதுவும் என்ன பாத்துட்டே தான் இருக்கு, ஆனா எதுவும் நடக்க மாட்டேன்.
1: என்ன செய்யறது? இப்ப ஹெல்த் பத்தி எதுக்கு நாங்க இவ்வளவு கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த 1st இருந்து 7th வரைக்கும் செப்டம்பர்ல இந்த ஃபர்ஸ்ட் வாரம் வருது இல்லையா, நேஷனல் நியூட்ரிஷன் வீக் அப்படின்றது வந்து அப்சர்வ் பண்றாங்க. சோ உடம்புலாம் பாத்துக்கங்க சந்தியா.
0: எஸ், கலை வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமோ சரியானது சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து அவர் வந்து நமக்கு சொல்ல வராரு.
1: எனக்கு மனசெல்லாம் பொண்ணா இருக்கு, சாப்பிடுறது முக்கியம்னு சொன்னீங்க சந்தியா.
0: சாப்பிடுறது முக்கியம், அவர் பாதி நேரம் சாப்பாட்டையும் மறந்துட்டு தான் உட்காந்துருப்பாரு. சாப்பாடா, அதுக்கே கேள்விப்பட்டமா இருக்கே அப்படின்ட்டு தான். எஸ், இந்த நியூட்ரிஷன் வீக் வந்து நிறைய ரீசன்காக கொண்டாடுறாங்க. அதுல ஒரு முக்கியமான ரீசன் நம்மளால பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த வீட்டில் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து முன்னாடி நம்ம சாப்பிட்ற தட்டில் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட நியூட்ரிஷன் நம்ம கையில்

0: இருக்கும். இந்த மாதிரியான தத்துவங்கள் இந்த ஷோ நிறைய நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நடுவில் கலை வந்து இந்த கேம் என்ன அப்படின்றது சொல்லிடுவாரு. எஸ்,
1: இன்னைக்கு கெட் செட் கோல வந்து இந்த நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான் கேட்க போகிறோம். வார்த்தை விளையாட்டு தான் பேசிக்கா.
0: ஓகே,
1: மூன்று க்ளூஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு வார்த்தை வந்து அவங்க கரெக்டான பதில் சொல்லணும்.
0: ஏன்னா
1: ஒரு போனஸும் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா.
0: மூணு க்ளூ கண்டுபிடிக்கும் போது நாலாவது க்ளூ கொடுப்பேன்றீங்களா?
1: கொடுப்போம். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நமக்கு ஒரு மூணு க்ளூஸ் அவங்க கொடுத்து நம்மளை பேஷன் பண்ணலாம்.
2: Right.

0: பட் ஷோ நேரம் சரியா 10 மணி 11 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.5 கெட் செட் கோ விளையாடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கும். கலை அண்ட் சந்தியா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? போன கால் பண்ணுங்க 0948-0003-8-2-9-5-2-0-5-5-4 அப்படின்னு நம்பருக்கு. சந்தியா, நீங்க நியூட்ரிஷன் சொன்னீங்களே, உங்களுடைய உணவு கோட்பாடுகள், உணவு அறிகுறிகள், அந்த பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா?
1: பேலன்ஸ்டு டைட், அது வந்து நான் ரீசெண்ட் டேஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. தட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதம் பொரியல் மட்டும் இல்லாம அதுக்கேத்த மாதிரி மார்னிங்னா கொஞ்சம் சுண்டல், அப்புறம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கர்டு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசை, ரெண்டு இட்லி, இந்த மாதிரி எல்லாம் மாத்தி வைப்பேன்.
0: வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுறமா?
1: மூணு நாள் கரெக்டா பண்ணுவேன், அடுத்த நாலாவது நாள் என்ன சாப்பிடுவேன் எனக்கே தெரியாது.
0: வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுற என் கண்ணே பெரிய கண்ணு, முத காலர் கண் என்ன பார்த்தல. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் சார், யாரேங்க பேசுறீங்க? கண்ணன் சார்.
1: உங்களுக்கான க்ளூ வந்து தசை, வளர்ச்சி, வலிமை என்னவா இருக்கும்?
2: என்ன
1: சத்தா இருக்கும்?
0: வணக்கம் சார், யாரேங்க பேசுறீங்க?
3: ஜெயசீலன்.
0: எப்படி இருக்கீங்க? சூப்பரா
3: இருக்கேன்.
1: நல்லா இருந்ததா?
0: புரியலங்க, என்ன சொன்னீங்க?
3: நான் நியூட்ரிஷன் உணவு சாப்பிட்டேன்.
1: அவரும் பேலன்ஸ் டைட் சாப்பிட்டு நியூட்ரிஷனா தான் நானும் டெய்லி எடுத்துக்கிறேன் இருக்காரு.
0: சூப்பர் சார்.
1: உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே, உங்களுக்கான க்ளூ வந்து ஆற்றல், தானியம், சாதம்.
3: சாதமா?
0: அந்த மூன்று குறிப்புகள் இருந்து ஏதோ ஒரு பதில் கண்டுபிடிக்கணும்.
3: கை குத்து அரிசி
1: பொதுவா வந்து நம்ம நிறைய சாதம் சாப்பிட்டா இது வந்து அதிகமா இருக்கு அப்படினு சொல்வாங்க.
0: ரீசன் டைம்ல இந்த வார்த்தையை கேட்டு பயம் வருது எனக்கு.
3: கை குத்து அரிசினு சொல்வாங்கமா?
1: அரிசி இல்ல. இப்ப நம்ம உங்களோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஊட்டச்சத்தை சார்ந்த ஒரு வார்த்தையா தான் இருக்கும்.
3: ஊட்டச்சத்து
1: இந்த இந்த சத்து வந்து நமக்கு நிறைய எனர்ஜி தரும். நம்ம என்னதான் இந்த இத பார்த்து பயந்தாலும் இது இருந்தாதான் எனர்ஜி கிடைக்கும்.
0: வணக்கம் ரெயின்போ.
4: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில்.

0: இந்த நிலமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம். நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது தெரியுமா?
2: என்ன டிப்ஸ் சார்? எனக்கே தெரியாம
0: நான் இது சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், கர்டு சாப்பிடுவேன், நாலாவது நாள் அப்படின்னீங்களே.
1: அதுல முதல் ரெண்டு நாள் தான், மூணாவது நாள் காணப்படும்,
2: நாலாவது நாள் மறந்துடுவேன், திரும்ப ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து
0: ஆரம்பிக்கிறேன். என்ன செய்யறது? ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கான்செப்ட்.
2: நன்றி நன்றி நன்றி சார்.
0: அது இன்னும் ஆன்சர் வரல, இந்த ஆற்றல் கார்போஹைட்ரேட்
2: இன்னும். அதான் நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க,
0: அதுதான் கார்போஹைட்ரேட்
2: ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருந்தேன், தானியம் சொல்லியிருந்தேன், சாதம் அப்படின்னு ஒரு ஒரு க்ளூ கொடுத்தேன். இது சொன்னா கண்டிப்பா
0: ரொம்ப நல்லது மேம்.
2: ஆக்சுவலி கார்ப்ஸ் ரொம்ப நல்லது. ஆமா அதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்கும்.
0: கட் டவுன் பண்றாங்க, பட் மினிமல் அட்லீஸ்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கார்ப்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட்.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார்,
2: நன்றி நன்றி சார், நன்றி.
1: எஸ் இந்த கார்ப்ஸ் வந்து அளவா எடுத்துக்கிட்டா எல்லாமே நல்லதுதான்.
2: நிறைய பேர் வந்து அத அப்படியே எனிமி மாதிரி பாக்குறாங்க, அப்படிலாம் இல்லையே, நல்லதானே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: ரொம்ப நல்லதுமா. எஸ் அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் ரெயின்போ.
3: காலை வணக்கம் கல்லை சார்.
1: காலை வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: அந்த கிழக்கு நேருக்கு சந்தியா மேடம்.
2: வணக்கம் வணக்கம் சார், யார் இருக்கிறது பேசுறீங்க சார்?
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
2: வெங்கட் சார்,
1: கட் சார், உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
3: கொடுங்க சார்.
1: ஆற்றல், சேமிப்பு, உறிஞ்சுதல்.
3: உறிஞ்சுதல்.
1: கொழுப்பும் ஒரு விதமான சத்து தான், அதுவும் வந்து அளவா இருந்தா கரெக்டா தான் இருக்கும்.
2: அளவுக்கு அதிகமா இருந்தா இப்படி நீ நக்கலா பேசுவேன் என்ன நிறைய பேர் வீட்டுல திட்டுவாங்க, அதனால அப்படி சொல்றேன்.
1: ஓகே வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாரங்க இங்க பேசுறீங்க?
4: ஜெயலலிதா இருந்து சண்முகத்ரே பேசுறேன் சார். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
1: சண்முக பிரியன் சார், எப்படி இருக்கீங்க?
4: சொல்லுங்க.
1: உங்களுக்கான மூன்று குறிப்புகள் கொடுத்துருவா?
4: கொடுங்க.
1: செரிமானம், குடல்,
4: குடல் செரிமானம்,
1: குடல் செரிமானம், மலச்சிக்கல்.
4: மலச்சிக்கல்.
1: ஆமா
4: செரிமானம், மலச்சிக்கல், கொழுப்பு சத்து. மேடம்
1: கொழுப்பு சத்து முடிஞ்சிச்சு.
2: காய்கறிகள்ல இந்த சத்து அதிகமா இருக்கும்.
1: என்னமா புரியலமா?
5: வெயில்,
1: தோல்,
5: வைட்டமின்.
1: நன்றிமா நன்றி. எஸ் நீங்களும் கெட் செட் கோல் நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. 0442-208-0038, 0952-0552-0954 அப்படின்ற ரெண்டு நம்பருக்கு. ஸோ அதாவது இன்னைக்கு எதை பற்றி கேள்வி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, இந்த ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன், அதை சார்ந்ததாக கேள்வியாக இருக்குது. மூன்று க்ளூஸ் கேட்க போகிறோம், அதுக்கான பதில் தான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தாலும் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செமதுடுமா.

0: சுப்ரான சாங் ஆதித்யா மதன் ஷான் ரோல்டன் காம்போல வித் லவ் மூவிலேருந்து. டைம் சரியா 10:25 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ, தான் விளையாட போறோம். எஸ் சந்தியா,
1: எஸ் நியூட்ரிஷன் வீக், அந்த வீக்குக்காக வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டயுமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் சுரண்டி பார்த்து.
0: என்னை தப்பு கணக்கு போடாதே ஃபர்ஸ்ட் பெஞ்சரே, எனக்கு நாலேஜ் இல்லை.
1: அதை யாரு சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு டாக்டரே வந்து இப்படி எல்லாம் சொன்னா நாங்கெல்லாம் எங்க போறது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி மக்களை எல்லாருக்குமே வந்து பொதுவாகவே ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், இருந்தாலும் அதை வந்து ஒரு ஷோல வந்து நம்ம க்ளூ கொடுத்து கேட்கும் போது நம்ம பிளேட் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
0: நம்ம லிசனர்ஸ் என்ன அழகா அறிவா யோசிப்பாங்க அப்படின்னா, நீ கொடுக்குற மூணு க்ளூ எனக்கு வேணாம், நான் கரெக்டா ஆன்சர் பிடிச்சி நான் உனக்கு ஒரு மூணு க்ளூ
1: மூணு க்ளூ கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க.
0: ஓகே, அடுத்து
2: வணக்கம்.
1: ஆரோக்கியம்,
2: ஆரோக்கியம்,
1: வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு.
2: ஆரோக்கியம், வளர்ச்சி, நோய் எதிர்ப்பா?
1: இந்த சத்து இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும்.
0: கேள்விப்பட்டீங்கல்ல சார், நிறைய வார்த்தைகள் இருக்கு.
1: இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஷோல அத
0: பத்தி. சரி சரி, இப்போ கேரட் சாப்பிட்டா ஒன்னு வரும்னு சொல்லுவாங்கல்ல, கேரட் சாப்பிட்டா ஒரு சத்து வரும்னு சொல்லுவாங்களா?
2: வைட்டமின் ஏங்களா?
1: வைட்டமின் மட்டும் தான் வார்த்தை, ஏ பி சி டி எல்லாம் நாங்க பாத்துக்கறோம் அப்படின்றாரு அவர் கலை. சோ வைட்டமின் என்பது சரியான விடை. சூப்பர், நன்றி சார், நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாருங்க பேசுறீங்க?
3: குயில் கோபி.
0: கோபி சார், எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ,
0: ஹலோ,
3: ஹலோ
1: கோபி சார், கேக்குதா?
3: ஆ கேக்குது, கேக்குது.
1: ஓகே கேக்குது. ஓகே ஓகே, உங்களுக்கான க்ளூ கொடுக்கலாமா?
3: கொடுங்க, முயற்சி திரும்பியாக சொல்லுங்க.
1: ஓகே, எலும்பு, பற்கள், வலிமை. ம்,
3: எலும்பு, பற்கள்,
0: வலிமை.
1: வலிமை,
0: எலும்புக்கு என்ன சத்து தேவை, பல்லுக்கு என்ன சத்து தேவை?
1: கமர் கட்டு, கமர் கட்ட பல்ல போட்டு கடிக்கணும்னா இந்த சத்துல அதிகமா இருக்கணும் சார்.
0: புரியலங்க. ஓகே சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, நன்றி. ஸோ சந்தி என்ன க்ளூ கொடுத்தாங்கன்னா, பற்கள், எலும்பு, அது வளர்ச்சி, அதுக்கு ஏதோ ஒரு சத்து தேவை. என்ன அந்த சத்து தேவை அப்படின்றதா? வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம், மடிப்பாக்கம்.
0: சூப்பரா இருக்கும், நீங்க பாருங்க.
1: மடிப்பாக்கம்ல இருந்து மோகனாவா?
4: கோபால், மடிப்பாக்கம் கோபால.
1: கோபாலன் சார்,
4: அடிக்கி பால் சாப்பிடுறேன் நிறைய.
1: அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க. கால்சியம் என்பது சரியான விடை கோபாலன் சார். நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி.
0: எஸ், நீங்களும் கெட் செட் கோல நியூட்ரிஷன் சார்ந்த வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மூன்று க்ளூஸ் கொடுக்க போறோம். அதுல அதுக்கு என்ன சரியான பதில் அப்படின்றதுக்கு சந்தியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க க்வெஸ்சனோட. வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம்,
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
1: திருவல்லிக்கேணியில இருந்து
0: விஜயா.
5: விஜயா,
0: விஜயாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கமா. உங்களுக்கான மூன்று க்ளூஸ் கொடுத்துருவா, குறிப்புகள் கொடுத்துருவா? ஓகே, உப்பு,
5: உப்பு,
0: திரவம்,
5: திரவம்,
0: அழுத்தம்,
5: அழுத்தம்.
0: என்ன சத்தா இருக்கும்?
5: சோடியம்.
1: வாவ், வண்டர்ஃபுல். சயின்ஸ் ஸ்டூடண்டா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சூப்பர், நன்றி, நன்றி.
0: நன்றிமா, நன்றி. எஸ், நம்ம நேயர்கள் வந்து என்னன்னா, நம்மளை விட ரொம்ப நாலேஜ்ஃபுல்லான பர்சன் தான். ஸோ நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். கெட் செட் கோல் ஃபோன் எடுக்க பண்ணுங்க. 0449-289-3-8-2-9-5-2-5-5-4 அப்படி நம்பருக்கு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தாலும் ஸ்டேஜ் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே செமதுடுமா.

0: லக்ஷ்மிகாந்த், விக்னேஷ் ராமகிருஷ்ணா, சித்து, குமார் கம்பல, சூப்பரான பாடல் ஆண் பாவம் போலாத மூவிலேருந்து கேட்டு வந்தோம். டைம் சரியாக 10:35 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ தான் விளையாடிட்டு
1: இருக்கோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து நாங்கள் 3 கிலோ கொடுக்குறோம். நீங்கள் திருப்பி 3லாம் தர வேணாம், ஒன்றே ஒன்று சொன்னால் போதும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நியூட்ரிஷன் வீக் அப்படின்றதுனால ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் அதை வந்து ரொம்பவே சூப்பராக கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த குரூவோட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். யார் எங்கேருந்து பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், சொல்லுங்க.
1: உங்களுக்கான க்ளூ கொடுத்துடலாமா?
2: கொடுங்க சத்யா மேம்.
1: ஓகே. ரத்தம்.
2: ரத்தம். ஓகே.
1: ஆக்சிஜன்.
2: ஆக்சிஜன்.
1: ஹீமோகுளோபின்.
2: ஹீமோகுளோபின்.
1: என்ன சத்து இது?
2: உடம்புல இருக்க நோய் சத்து அல்லது வைட்டமின் டி நல்ல சத்தா இருக்கும்.
1: என்ன சத்தா இருக்கும்? அது ஒரு நல்ல சத்தா
2: தான். வைட்டமின்
3: பேசுறீங்க.
1: சொல்லிட்டாங்க.
4: சித்ராமா,
0: உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுக்குவா?
4: சொல்லுங்க.
0: சொல்லவா? சரி, ஓகே. அவ்வளவு கஷ்டப்பட வேணாம், ஈஸியா கொடுக்கறேன். ஹார்மோன். நீங்க எங்கயோ பேசுறீங்க, 4 ரூம் தாண்டி பேசுறீங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க.
1: இரும்பு சத்து முடிஞ்சிருச்சுமா? அடுத்த சத்துக்கு போயிரலாம் வாங்க.
0: சரி, நீங்க போனை கிட்ட வச்சு பேசுங்க. அருமையா கேக்குது.
1: போனுக்குள்ளே காது ரொம்ப விட்டுருக்கேமா. அப்ப கூட வாய்ஸ் ரொம்ப தூரமா கேக்குது.
0: கிட்ட வச்சு பேசுறீங்களா? இல்லைங்களே. சரி, நீங்க திருப்பி வாங்க. வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் எங்கே பேசுறீங்க?
5: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியிலிருந்து.
0: சரஸ்வதிமா, எப்படி இருக்கீங்க?
5: ஃபைன், தேங்க் யூ. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும்மா. உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துறவா?
5: கொடுங்க.
0: ஹார்மோன்.
5: ஓகே.
0: வளர்ச்சி.
5: ஓகே.
0: தைராய்டு.
5: அந்த இதை சொல்லணுமா?
0: தைரோமைன். என்ன என்ன சத்து இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோ கஷ்டமா உங்களுக்கு கேட்கல, ரொம்ப ஈஸி தான்.
1: இந்த சத்து உடம்புல கரெக்டா இருந்தா தைராய்டு கரெக்டா இருக்கும்.
0: ஆமா.
1: இருக்கக்கூடிய உப்பு நிறைய பேர்.
0: சரியான பதில். நன்றி, நன்றிமா.
1: ஒரு
0: சில விஷயம் நம்மளுடைய சாப்பாட்டு பொருள் மூலமாவே கட்டுப்படுத்திக்க முடியும். ஆனா என்ன, நாக்கு கண்ணு கேட்காதே.
1: வாயும் வயிறும் சாப்பிடறதுக்கு முன்னாடி கண்ணும் மூக்கும் சாப்பிட்டுருது. என்ன பண்றது?
0: என்ன பண்ண முடியாது? வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல பாருங்க, யாருங்க இந்த பேசுறீங்க?
6: ஹலோ.
0: வணக்கம்மா.
1: ஹலோ.
6: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் சார். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: வணக்கம் விஜயாமா.
6: சொல்லுங்க.
0: சந்தியா ரெடியா இருக்காங்க க்ளூவோட, சொல்றோம்.
6: சொல்லுங்க சார்.
1: ஓகே, உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னு
6: பாத்தீங்கன்னா,
1: தாகம், வெப்பம், நீரேற்றம். என்ன சத்தா இருக்கும் இது?
6: நீர்ச்சத்து.
1: நீர்ச்சத்து.

0: எடுத்து கேள்வியிலேயே பதில புடிச்சு எடுத்து வந்துட்டீங்க பாத்தீங்களா, சூப்பர். நன்றிமா, நன்றி.
1: சரியான பதில்மா, நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சார்.
1: தேவராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்?
1: சூப்பரா இருக்கும்,
0: சூப்பரா இருக்கும் சார்.
1: குடல், செரிமானம், தயிர், அயன் சத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் திருப்பி சொல்றேன், குடல் அதுக்குதான் திருப்பி நான் குறிப்பு சொல்றேன். குடல், செரிமானம், தயிர். தயிர் தான் பெரிய க்ளூவே அது.
0: ஆமா.
2: அந்த இது கேஸ்
0: இல்லையே. பொதுவா வந்து இந்த சத்து எதுல அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு மறுநாள் அதை புளிக்க வச்சு எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல எல்லாம் இந்த சத்து அதிகமா இருக்கும். தயிர், கூழு,
2: நார் சத்தா?
0: இல்லையே,
1: நார் சத்து கீரையில இருக்கும், தொட்டு சாப்பிடலாம் கூழுக்கு. சரிங்க சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி,
0: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் வணக்கம், குத்தம் ரவி, செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன்.
0: ரவி சார், க்ளூ கேட்டீங்களா?
3: சொல்லுங்க.
1: குடல், தயிர், செரிமானம்,
3: பாக்டீரியா?
1: சொல்லுங்க. நேயர்களும் லிசனர்ஸும் வந்து கொஞ்சம் அடுத்த நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு காலர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய புது நேயர்கள் வருவாங்க, மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க. 044-928-6038-2952-5054 அப்படி நம்பருக்கு ஒரு சூப்பரான பாடம் வந்துருக்கு. சுரை போற்று மூவிலேருந்து ஜிபிபி ஹரிஷ் காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே இளமப்பூமி சமதூடுமா.

0: எல்லாமே தோளு.
1: பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 10:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 த கெட் செட் கோ விளையாடி இருக்கீங்க கலை அண்ட் சந்தியா கூட. எஸ்,
2: இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நியூட்ரிஷன் வீக் அப்படின்றதுனால வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட க்ளூஸ் கொண்டு வந்திருக்கோம். அது சம்மந்தப்பட்ட வார்த்தைகளும் அதுக்கு ஆன்சர் ஆகிருக்கு.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: எஸ், நாங்கள் கொடுக்குற க்ளூக்கு நீங்கள் அது ஆன்சர் என்ன?

0: அப்படின்றத கண்டுபிடிக்கணும் தான் சொல்லியிருந்தோம். அடுத்த நேயர் யார் எங்க பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கே பேசுறீங்க?
2: அரக்கோணம் ஆட்டோ குமார்.
1: ஆட்டோ குமார் சார், எப்படி இருக்கீங்க?
2: சொல்லுங்க சார்,
1: எப்படி இருக்கீங்க?
0: ஆற்றல், ரத்தம், சர்க்கரை, இது என்ன வார்த்தையா இருக்கும்? அதுதான், அதுக்கு என்ன சத்து சொல்லுவோம்?
1: நல்ல வார்த்தை, என்ன வார்த்தை!
0: சரி ஓகே, நீ உங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவை அப்படின்றது நல்லா தெரியுது. அடுத்த நேரத்தை போலாம். நன்றி நன்றி சார், நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ.
0: எடுத்துட்டாங்க அப்படின்னு
1: யாருக்கிட்ட
0: சொல்றீங்க?
3: ரதி பாலாஜி பேசுறேன் சஞ்சயம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் ரதி பாலாஜிமா. ஓகே, இங்க கலையம் இருக்காரு, உங்களுக்கான ஒரு க்ளூ வந்து ஒன்னு வெயிட்டிங்ல இருக்கு. சர்க்கரை, ஆற்றல், ரத்தம் அப்படின்னு க்ளூ கொடுத்திருந்தேன், இது என்ன சத்து அப்படின்னு கேட்டிருந்தேன்.
3: நன்றி
1: நன்றி. இல்ல அந்த பாட்டில் நம்ம ஏத்துவோம் இல்லையா, அதுவே குளுக்கோஸ் காம்போனன்ட் கிடையாது.
0: ஆனா வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரிப்ஸ் ஏத்திட்டு வந்து சொல்ல மாட்டாங்க, குளுக்கோஸ் பாட்டில் ஏத்தி விட்டாங்க, ஏத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. யாரு உங்களுக்கு குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி விடுறாங்க அப்படின்ட்டு, பட் ஜென்ரல் டேர்ம்ல வந்து பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு
1: கண்டிப்பா. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்கம்மா?
4: குட் மார்னிங் மேடம், நான் அடையார்ல இருந்து பிரியா விஜயகுமார்.
0: பிரியா விஜயகுமார்,
4: ஆமாங்க.
0: ஓகே, உங்களுக்கான க்ளூ கொடுக்கலாமா?
4: கொடுக்கலாம்.
0: கொழுப்பு, மூளை, மீன்கள்.
4: கொழுப்பு,
0: மூளை, மூளை பிரெயின், மீன், அப்புறம் ஃபிஷ்.
4: பாத்தா?
0: என்னது?
4: ஒமேகா 3யா?
0: பாத்தீங்களா, எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. ஒமேகா 3 என்பதுதான் சரியான பதில்.
1: நன்றி நன்றிமா. எஸ், மூன்று குறிப்புகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நேயர்கள் வந்து கரெக்டா ஆன்சர் ரெடியா இருக்காங்க.
0: ஒமேகா 3 வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாத்திரையா எடுத்துப்பாங்க. சில வந்து இது எதுக்காக மாத்திரையெல்லாம் சாப்பிடுறீங்க, ஃபிளாக் சீட் சாப்பிடுங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க, என்ன ஃபிஷ்ங்க, ஃபேட்டி ஃபிஷ்ஷா சாப்பிடுங்க, அப்படின்னா என்னங்க, என்னென்ன ஃபிஷ்ல எல்லாம் ஃபேட்டி ஃபிஷ்ன்னு தெரியலையேங்க, அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு நானும் மீன் கடைக்கு போவேன், முத எது எந்த மீன் எனக்கு கண்டுபிடிக்க தரணும்ல, அப்படி பார்த்து வாங்கி ஒமேகா 3 அப்படியே சத்து ஏத்திக்க வேண்டியது.
1: நீ அறிவார்ந்த பொருள்ன்றதை நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க, மணிக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய். ஸோ அல்டிமேட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து உணவுகள்லாம் கரெக்டா தான் எடுத்துக்கிறோம், டைம் தவறி போனதை எடுத்துக்கிறோம், பட் ஆனா சத்தான உணவுகள் எடுத்துக்கிறோமா அப்படின்னா அங்கதான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வருது. ஸோ அந்த பேலன்ஸ்டு டயட்னு சொன்னீங்க இல்லையா, ஏன்னா டப்பா பெரிய டப்பா தான் இருக்கும், அதுல வெறும்
0: டப்பா ஃபுல்லா சாதமா இருந்ததுன்னா அது தவறு. அதாவது லெமன் சாதம் ஒரு டப்பா நிறைய இருந்ததுன்னா அது கட்டு சோறு மாதிரி, இன்னொரு நாலு கை எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்து ஒரு உருண்டை சாப்பிட்டா ஓகே, டப்பா நிறைய இருக்கிற லெமன் சோறை நம்மளே சாப்பிட்டோம் அப்படின்னா அது தவறு.
1: ஸோ அதனால பேலன்ஸ் டயட்டா இருக்கணும்னா இருக்கக்கூடிய பொருட்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், அதுக்குன்னு தனியா போயிட்டு வெளியே பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் சாப்பிடணும், இந்த டப்பால இந்த கடையில இது வாங்கி தான் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. ஒரு காய், ஒரு பழம், கொஞ்சமா சாதம், முடிஞ்சா ஒரு முட்டை. ஸோ இது மட்டும் இருந்தாவே ஒரு பேலன்ஸ்டு டயட்ல நம்ம ஓரளவுக்கு அந்த ப்ரொபோஷனை வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வாங்க முடியாது, பலு இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், பட் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையல இருக்கக்கூடிய பொருளையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே போதுமான வகையில் இருக்கும் நமக்கு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: எஸ், இந்த வாரம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் என்னன்னா அந்த வேர்ல்ட் நியூட்ரிஷன் வீக், அதாவது ஊட்டச்சத்து நியூட்ரிஷனஸாக நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம வந்து கரெக்டாக கட்டுக்கோப்பாக கூட்டு போகிறதுல பெரிய விஷயமா இருக்கு.
0: எஸ்,
1: ஏன்னா அந்த சாக்லேட் சாக்லேட்னு சொல்லி குழந்தைங்களை வந்து கெடுத்து வச்சிருக்கோம், அந்த வீட்லேயே ஒரு சாக்லேட் நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா?
0: எஸ்,
1: அம்மாக்கள்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது,
0: அம்மாக்களோட வேலையே அதுதான்பா, அடுத்து என்ன பண்றது குழந்தைங்களுக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கறதுதான். பட் இட்ஸ் ஓகே, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிறைய வந்துருச்சு, அவங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இப்ப இருக்கு.
1: கண்டிப்பா,
0: அதை வச்சு எல்லாருமே வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் சிறப்பா பண்ணுங்க அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு.
1: எஸ், இன்னைக்கு கெட் செட் கோல வந்து நம்மளுடைய நேர்கள் எல்லாமே சூப்பராக மெசேஜ் பண்ணாங்க, எல்லாருமே ஆஹா ஓஹோ பாராட்டுக்கள் சொல்லிட்டு.
0: எஸ், கலை இப்போதைக்கு

0: சொல்லிட்டு கிளம்பிக்கிறாரு. நான் உங்களோட ஒரு மணிக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் நேர்களை.
1: இதுவும் ஒரு நாள் மேற்கும், இதுதான் அந்த ஒரு நாள் மேற்கும், ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை லபர் பந்து மூலம் இந்த சூப்பரான் சாங் வந்துட்டு இருக்கு. பிரதீப் குமார், சிவாங்கி, மோகன் ராஜன், ஷான், ரோலன் காம்போல, ஸ்டே டியூன், எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுலமா.

0: गाने के बाद आपका एक बार फिर से स्वागत पोस्ट बॉक्स नंबर 111 में। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे हमारे ऐसे दो विशेषज्ञ जिनके माध्यम से हमने उत्तम कुमार जो अभिनेता थे उनके व्यक्तित्व से जुड़े हुए अलग अलग पहलुओं को जाना, हमने जो समसामयिकता रही उनके अभिनय की उस दौर की उसे पहचाना, और फिल्म लेखन की गंभीरता क्या है, वो कैसे समाज पर अपना असर डालता है, किस तरह से करियर के साथ साथ ये एक जिम्मेदारी भी है, अपने दोनों विशेषज्ञों के माध्यम से हमने ये समझा। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे जाने माने फिल्म क्रिटिक संजीव श्रीवास्तव, जो कि एक लेखक भी हैं और स्वर्ण कमल पुरस्कार विजेता, राष्ट्रीय फिल्म पुरस्कार श्रेणी में आपको प्रदान किया जा रहा है इस बार का, और साथ ही प्रदीप सरदाना जी वरिष्ठ पत्रकार हैं। पिछले 50 वर्षों से आप अलग अलग शैलियों में अलग अलग माध्यमों में लगातार सक्रिय रहे हैं, आप स्तंभकार रहे हैं, पत्र पत्रिकाओं में लगातार लिखते रहे हैं, विभिन्न चैनल्स में हम आपको देखते हैं पैनलिस्ट के तौर पर, समीक्षक के तौर पर, जाने माने फिल्म समीक्षक भी आप हैं, और दोनों का संदेश यही कि फिल्म सिर्फ मनोरंजन नहीं है। जब हम कहते हैं कि सिनेमा समाज का आईना है, तो जो सिनेमा के पात्र हैं वो भी हम में से ही निकले हुए हैं, और उनकी जिम्मेदारी समाज के प्रति है, और हमारी जिम्मेदारी ये है कि जो अभिनय हम पर्दे पर देख रहे हैं उसके इतर जाकर हम उस व्यक्ति को भी समझने का प्रयास करें जो उस पात्र को जीवंत कर रहा है पर्दे पर। तो इस कार्यक्रम से जुड़ने के लिए बहुत बहुत धन्यवाद। आज इस कार्यक्रम में हमने आकाशवाणी परिवार की ओर से श्रद्धांजलि अर्पित की अभिनेता उत्तम कुमार को। कार्यक्रम प्रोड्यूसर शाहनवाज खान के साथ मैं नीलम मलकानिया अब आप सभी से लेती हूं अनुमति पोस्ट बॉक्स नंबर 111 से, और साथ ही हमारे दोनों विशेषज्ञों का बहुत बहुत धन्यवाद करती हूं यहां पर। बहुत बहुत धन्यवाद आपका हमें समय देने के लिए, हमारे स्टूडियो में आने के लिए।
1: बहुत बहुत धन्यवाद।
2: बहुत बहुत धन्यवाद।
0: नमस्कार।
1: नमस्कार।
3: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
4: நேர்களை இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். உலகளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலிலும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவாவில் பிஜேபி மேற்கு மண்டல குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. காவலர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் சமூகத்தில் அமைதி நிலவிடவும் சட்டத்தின் ஆட்சி நிலை பெறவும் தன்னலமின்றி பணியாற்றி வரும் காவல்துறையினருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் அவசியம் என மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியிருக்கிறார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கான தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் சம்பா சாகுபடிக்காக 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 113 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 134 பயனாளிகளுக்கு மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். தீபாவளி பண்டிகையையொட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பல்வேறு ரயில்களின் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரதமரின் சாலையோர வியாபாரிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடைபெறும் கடனுதவி வழங்கும் முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு

0: சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வென்சாங் ஜூவை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:02. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் நேயர்களே. இன்று பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். கடந்த 2014 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நமது நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் நகர்ப்புறங்களை வெளிப்படையான மலம் கழித்தல் இல்லாத இடங்களாக, அதாவது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக மாற்றுவதும், நகராட்சி திட கழிவுகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதும் இதன் முதன்மை நோக்கங்களாக இருந்தன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2021 அக்டோபர் 1 நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம் 2 திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வழிகாட்டுதலின் படி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முக்கிய இலக்கு நமது நகரங்களை முழுமையான குப்பை இல்லா நகரங்களாக, அதாவது கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸாக மாற்றுவதாகும். இன்று வீதி வீதியாக சென்று குப்பைகளை சேகரித்தல், மக்கக்கூடிய மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தளித்தல் போன்ற நற்பழக்கங்கள் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன. வீடுகளில் தனி நபர் கழிப்பறைகள் மற்றும் சமுதாய கழிப்பறைகள் பெருமளவில் கட்டப்பட்டு பெண்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 திட்டத்தின் கீழ் பழைய குப்பை மலைகளை, அதாவது லெகசி டம் சைட்ஸை முழுமையாக அகற்றிவிட்டு அத்தலங்களை பசுமை பூங்காக்களாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. மேலும் நகரங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல் மற்றும் பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான திட்டங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் தரவுகளின்படி நகர்ப்புற திடக்கழிவு அகற்றும் திறன் கடந்த ஆண்டுகளில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. நவீன இயந்திரங்கள் மூலம் சாலைகளை தூய்மைப்படுத்துதல், கட்டுமான கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களும் இத்திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்க குப்பை இல்லா நகரங்களுக்கான நட்சத்திர தரவரிசை முறை, அதாவது ஸ்டார் ரேட்டிங் புரோட்டோகால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கழிவிலிருந்து செல்வம், அதாவது வேஸ்ட் டு வெல்த் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பிளாஸ்டிக் கழிவு மறுசுழற்சி மையங்கள் மற்றும் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தூய்மை என்பது வெறும் அரசாங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகவும் மாற வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் சாராம்சமாகும். ஜன் அந்தோலன் எனப்படும் மக்கள் இயக்கமாக இது மாறி கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தமான இந்தியா, சுகாதாரமான இந்தியா என்ற நமது கனவை நனவாக்க நாமும் நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்போம் என்று இத்தினத்தில் உறுதியேற்போம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம்.

0: நேரம் 12:07 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு. உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. எஸ், இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள் நாம் வந்து சோர்ந்து போய் உட்காரும் பொழுது நம்மை நாமளே உற்சாகப்படுத்தி கொள்ள சில வார்த்தைகளை நாம் வந்து பயன்படுத்துவோம். எல்லாம் நம்மளால் முடியும், ஆல் இஸ் வெல், இதுவும் கடந்து போகும், இதை தாண்டி என்ன நமக்கு பிரச்சனை வந்துட போகுது, இதிலிருந்து நாம் விரைவில் மீண்டு வந்துடலாம் அப்படின்னு பல ஒரு மோட்டிவேஷனல் வந்து நமக்குள்ளேயே நாம் வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள பயன்படுத்தும் வார்த்தைகள் என்ன, அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பல பேருக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2986000038 இல்லைனா 2952050554. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்க? லைனை கஷ்டப்பட்டு பிடிச்சி ஆனாலும் வந்து பேச மாட்டாங்க. எஸ் ரெடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபோனில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நாம் பேசுறது வந்து நல்லாவே கேட்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியும் துன்பமும் நிறைந்தது தான். எப்போவுமே மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது அப்படின்னா அதுவும் திகட்டி போகும். துன்பம் மட்டுமே இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் நாம் எதையுமே சுவாரஸ்யமாக அணுகக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. அப்போ எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நம்முடைய மனநிலையை பொறுத்து அதை வந்து நம்ம விரைவில் அதிலிருந்து வெளியில் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு வந்து இந்த நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அவசியமான ஒன்னா இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, 2986000038 இல்லைனா 2952050554. வணக்கம் ரெயின்போ. எஸ் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஆசை திரைப்படத்திற்காக பாடல் வெயிட்டிங். உனிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராமன் இந்த பாடிய பாடல் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டணைந்திருப்போம்.

நேரம் 12:15 20 நொடிகள் ஆயிற்றுக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசலாம். வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து? எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு கருணா திரைப்படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வித்யாசாகர் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: വിവാഹം, തിരുമണം. ഇത് ഒരു ഗ്രേറ്റ് ഇന്ത്യൻ ഫാമിലി വെഡിംഗ്. ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ്, ശുഭ ആരംഭങ്ങളിൽ ആരംഭം.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 12:23 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மை நாமளே உற்சாகப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க கூட பேசணும், நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லனா 298-5-2-0-5-5-4. வெளியூர் நேயர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க, தொடர்ந்து நாம பேசலாம். வணக்கம் ரெயின்போ. லைனை பிடிச்சி கஷ்டப்பட்டு வராங்கப்பா, பேச முடியலை. எஸ் வா, நம்ம கவலையில் இருக்கிற ஒரு சமயம் இரண்டு விதமான சொல்யூஷன் நாம் எதிர்பார்க்கலாம். ஒன்று, நம்மளுடைய கவலையை மற்றவங்க கிட்ட சொல்லும் பொழுது அது வந்து பாதியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அறிவுரையோ ஆறுதலான ஒரு வார்த்தையோ நம்மளை அந்த சூழல்லேருந்து மாற்றி கொண்டு வரும். ஆனால் எப்போவுமே நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒருவர் நிச்சயம் நம்ம பக்கத்தில் இருக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, அந்த மாதிரி நமக்கு இல்லாத பட்சத்தில், இல்லை அந்த சமயம் அந்த நபர் நம்ம அருகில் இல்லாத பட்சத்தில், நாம் வந்து நமக்கு நாமளே வந்து உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு டானிக்காக நாம் வந்து நிச்சயமாக இருக்கணும். அந்த வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும்? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைனில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கோம். தேவா திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் விஜய் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.
3: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: innovation, cooperation and sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 12:32 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மை நாமளே உற்சாகப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேசணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம் ரெயின்போ, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யாரங்கிறது பேசுறீங்க?
2: நெல்லை மாவட்டத்தில இருந்து இப்ராஹிமா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு நானே தேர்த்துக்கொள் வார்த்தை வந்து எப்பவுமே அப்படிதான், இறைவன் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க
1: முடியாது,
2: எதுவும் கடந்து போகும், அவன் நன்றி வேறவும் அசையாது. இதுதான் நான் எப்பவுமே சொன்ன, எனக்குள்ளே நான் சொன்னிருக்கும் தாரக மந்திரம்.
1: தாரக மந்திரம் அடடா, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை.
2: எதா இருந்தாலும் சரிதான், நல்லத கெட்டதா எதா இருந்தாலும் சரிதான், அவன் அன்றி ஒரு அதுவும் அசையவே செய்யாது. இதே நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. அதனால அத வந்து நான் எப்பவுமே பின்பற்றிட்டே இருப்பேன். அவன் கொடுப்பதை யாருமே தடுக்க முடியாது. நினைச்சா அது கட்டாயம்
1: தந்துருவான்.
2: நினைச்சுன்னா ஒரு பொருளோ எது நமக்கு களவு போகணும்னு நினைச்சா இறைவன் நாடிட்டானா அது நம்ம எக்காரங்கன்னு அது நம்ம கையில இருக்காது. அது பத்தி எல்லாமே இறை நம்பிக்கை எனக்கு நிறைய. அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப, அவனந்தி ஒரு அணுவும் அசையாது.
1: ரொம்ப ரொம்ப சிறப்பா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கம் மேடம், போய் யாரு இங்கிருந்து?
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வழி பேசுறேன் மேடம்.
1: வள்ளி மேடம் சொல்லுங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
3: நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா ஒரு கஷ்டம்னா கூட இதுவும் கடந்து போக முடியாது, டென்ஷனா பிபி சுகர் வந்துடும், அதனால எப்பவுமே நார்மல் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். உற்சாகமா இருந்தாதான் பசங்க எல்லாம் பார்க்க முடியும். நீங்க சோர்ந்து போயிட்டா அவ்வளவுதான்,
1: நினைத்து
3: பார்த்து நிம்மதி நாடு. அதனால நம்மளுக்கு கீழே எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, இந்த கஷ்டம் நம்மளுக்கு ஒரு கஷ்டமா அப்படின்னு நினைச்சு நானே மனசு சேர்த்துக்கிறேன் மேடம். அப்படி எனக்கு சொல்லி சொல்லி உற்சாகப்படுத்திக்க மேடம்.
1: அவ்வளவுதான் போங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. வள்ளி வணக்கம் போய் யாரு இங்க இருந்து?
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: மனசுல வர வச்சுக்குவேன், கஷ்டமான நேரத்துல எல்லாம் தைரியம் வர வச்சுக்கினேன், நான் என்னையே தேத்திக்கினேன். சும்மா சோகமா கம்மன் படுத்துக்குவேன், கம்மன் படுத்து தூங்கிடுவேன், இல்ல கம்மனே சைலண்டா இருந்துருவேன், பாட்டு கேட்பேன், எதையாவது. ஆமா, எதையாவது ஒண்ணு
1: அந்த சூழல்ல இருந்து மனநிலையை நீங்க வேற விதமா மாத்திப்பீங்க.
4: ஆமா, எதை அந்த நேரம் எதை தோணுதோ அதை செஞ்சுதான் நாம மாத்திக்க முயற்சி பண்ணுவோம்.
1: அவ்வளவுதாங்க, அதுக்கப்புறம் மனசு மாறிடும் இல்லையா அந்த சூழல்ல இருந்து. அதான் எப்பவுமே வந்து கோபமா இருக்கும் பொழுதோ கவலையில இருக்கும் பொழுதோ நாம முக்கியமான முடிவுகளையோ இல்ல வார்த்தைகளை விடுறதையும் வந்து செய்யவே கூடாது. அந்த நேரத்துல நாம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கா நாம கோபப்பட்டோம், நல்ல வேலை நம்ம எதுவுமே பேசலையே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள தோணும் இல்லையா. தொடர்ந்து நாம பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 12:23:25 நொடிகள் ஆயிட்டிருக்க. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4 வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க. பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து?
4: பட்டாபுரம். கலையரசி.
3: கலையரசி சொல்லுங்கம்மா.
4: அது எப்படி உற்சாகப்படுத்திப்பீங்க உங்களை கேக்குறீங்க?
3: ஆமா,
4: அது பிறக்கும்போதே அழுகிட்டே பிறக்கணுமா? அப்பதான் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. அழுகு சத்தம் கேட்டப்பறம் அப்புறமா அழகக்கூடாது இல்லைன்னுமா? அழுகதான் வரும். எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் இழப்பு நேரிடும். நல்லது எல்லாமே நடக்கும். எல்லாமே இருக்குமா? இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை. அதனால கொஞ்சம் பொண்கள்னாலே கண்ணில் தண்ணி வைப்பாங்கன்னு சொல்றாங்களா? ரெடியா வச்சிருக்காங்க பக்கத்துல தண்ணி அப்படின்றாங்க. கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நல்லா சவுக்கடி கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. நம்ம வீட்டு ஒரு இழப்புன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அழுதுட்டு இருக்க முடியாதுமா? அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க, இப்ப யாரும் இல்லை. இதுக்கு மேலே எவ்வளவு நம்ம பார்க்க வேண்டியிருக்கலாம். அதுக்காக மனசை தளர விடாம அழுதுதான் வரும். அப்ப வர்றவங்களை எல்லாம் கவனிக்கணும். வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், சேமையான போடணும், சேர்ஸ் ஆர்டர் பண்ணணும். கரண்ட் இல்லைன்னா அந்த பேர் என்னது, வெளியில போனது அந்த கரண்ட் இல்லாட்டால லைட்டும் எரியற மாதிரி ஃபேன்ல போற மாதிரி இது வைக்கணும். வெளியில
3: எந்த ஒரு சூழலையும் தாங்கக்கூடிய ஒரு மன வலிமை வேணும் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா, உற்சாகமா இருக்கணும். நம்ம அந்த நேரத்துல உற்சாகம் இல்லாட்டாலும் கண்டிப்பா இந்த வேலைகள்லாம் செய்யணும். வர்றவங்க யாருமே கவனிப்பாங்க.
3: மன மன வலிமையோட இருக்கணும். நன்றி கலையரசிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம். நான் ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க ராஜலட்சுமி மேடம்.
5: நான் வந்து என்னைய உற்சாகப்படுத்துகிறதுக்கு உபயோகப்படுத்திக்கிற வார்த்தை தானே கேக்குறீங்க?
3: ஆமா ஆமா.
5: உன்னால எல்லாம் முடியும், நீ நல்லாவே செய்வ,
3: ஏன்
5: யோசிக்கிற அப்படிங்கிறத ஒருத்த யாரோ ஒருத்த சொல்ற மாதிரி தோணும். யாரோன்னா எங்க மாமியாரோ அல்லது எங்க வீட்டுக்காரோ எங்க அம்மாவோ, அத மாதிரி மாதிரி அது அது மாதிரி அந்த ஒரு கற்பனையில எனக்கு நானே இப்ப பழைய ஒண்ணுமே முடியல அப்படின்னு நான் படுத்திருந்தேன்னா கூட அந்த ஒரு உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு அது மாதிரி
3: தொடர்ந்து பேசுவோம். அவை சண்முகி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 12:54 நிமிடம் ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேம், நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
3: சாந்தி மேடம் சொல்லுங்க.
4: மோட்டிவேஷன் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் ஒரு மோட்டிவேஷன் இருந்தா நம்ம மேல வர்றதுக்கு நல்லா இருக்கும். நான் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை ஒரு மோட்டிவேஷன் தோணும், பட் எல்லா டைம்லயும் ஒரே ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு கரெக்டா இருக்கும். அது என்னன்னா, அது ரொம்ப தலையெல்லாம் சுத்தி நம்ம குழப்பிக்கவே வேண்டாம். அது என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் தான், செல்ஃப் அனலைசேஷன் நம்ம பண்ணணும். நம்ம செய்யற செயல் வந்து நன்மையா இருக்கா, அது யாருக்காச்சும் தீமையா இருக்கா, நம்ம நேர் வழியில தான் போறோமா. நம்ம செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம், ரிலாக்ஸா இருக்கலாம். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது ஒரு சின்ன ஒரு கல்லு தடுக்கிற மாதிரி நம்ம லைஃப்ல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது. நம்ம கரெக்டா செய்யறோம், நம்ம கரெக்டா இருக்கோம்னா நமக்கு திருப்பி அதே கரெக்டானதுதான் நமக்கு கிடைக்க
3: போகும்.
4: செல்ஃப் மோட்டிவேஷன் என்னன்னா, நம்ம கரெக்டா இருக்கோம், நம்ம கரெக்டான செயலை செய்யறோம்னா நமக்கு அதுதான் கிடைக்கும். விவசாயம் கூட நம்ம என்ன நடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும்.
3: விளைச்சலா
4: நம்ம விவசாயத்துல நல்ல விஷயம் நட்டா நமக்கு அது கிடைக்கும். இல்லவே கள்ளி செடி அதெல்லாம் நட்டா நமக்கு முள்ளு அது மாதிரி கிடைக்கும். நம்ம செயல் கரெக்டா இருந்தாலே
3: ரொம்ப அழகா சொன்னீங்க சாந்தி மேடம். நிகழ்ச்சியோட நிறைவா வந்து, எஸ் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால முதல்ல நாம நம்மளை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு நாம நம்மளை முதல்ல படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதோட நான் கிளம்புற இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு மீண்டும் 2 மணிக்கு ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில், பழனிவாரதியின் வரிகளில் எஸ் ராஜ்குமாரின் இசையில் கேட்டுணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான பாடல்கள் வைத்தியில் இருக்கு. முதல் பாடல் திருவருட்செல்வர் திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனோட வரிகள்ல கே வி மகாதேவனோட இசையில வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சுஷீலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் தங்கை. திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:08. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருமால் பெருமை. திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன், வரிகளில் இணைந்திருங்கள்.

செல்வ மகள் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டீர்கள். திரைக்கானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஸ் எம் சுப்பையா இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். ஸ்நேகிதி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அதே கண்கள் திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் வேதாவின் இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: கண்ணு

0: மலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு,
1: பனிமலர் பார்வை.

இன்னும் ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முன்னு பின்னு பின்னு பின்னு பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஒரு நிறமயக்க

இந்த வெங்காயம் முகமே, ஊகோ ஏன் வெங்காயம் முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காயம் முகமே, ஊகோ ஏன் வெங்காயம் முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, முக்கால நாள் வீசிவிட்டா முள்ளங்கி வருமே, உங்க

ஆசை வந்திருக்கும் கோமைப்பழம் அசட்டு முகத்துக்கு, ஐயே அசட்டு முகத்துக்கு. ஆஹா தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, ஆஹா ஏன் தக்காளி பழமே.

ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரியா 1:38 ஆயிட்டு இருக்கு. திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நீயும் நானும் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: எங்க ஊரு ராஜா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:46. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடிய பாடல், ஆர் கோவர்தன் இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

101.4 இனி எல்லாமே தூள. கந்தன் கருணை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வேதாவின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ஆஹா வாழ்க்கையில் உனக்கு என்ன பிடிக்கும்?
1: திரைக்காணம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திற்காக சாதன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 2:01. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்க இருக்கிறோம். பாடல்களை பிளே பண்ண வந்தாச்சு நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து மனோ குரலில் பழனிபாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 2:06 ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து. பழனி பாரதியின் வரிகளில் சிற்பியின் இசையில் மனோ மற்றும் சித்ரா குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

0: is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் பரம்பரை திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுஜாதா குரலில், காளிதாசன் வரிகளில், தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 2:22 நிமிடம் ஆயிட்டு இருக்க ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் இளந்தேவன் வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: 21.4 இங்க எல்லாமே சம தோளு.
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: எல்லாமே தோளு.
1: தினரும் செய்யலாம். கண்ணாடி அணிந்தவர்கள், நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண் தானம் செய்ய தகுதியானவர்களே. உயிரிழந்த 6 மணி நேரத்திற்குள் கண் தானம் செய்யப்பட வேண்டும். கண் தானத்தின் போது விழித்திரை மட்டுமே எடுக்கப்படும். முகத்தின் தோற்றம் எந்த வகையிலும் மாறாது. கண்ணை மூட வேண்டிய நேரம் வந்தாலும் மற்றொருவரின் உலகத்தில் வெளிச்சத்தை திறந்து வைப்போம். நம் பார்வை முடிந்தாலும் இன்னொருவரின் பார்வை தொடங்கட்டும். கண் தானம் செய்வோம்.
2: இன்று

0: வேகம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில்

0: தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு FM ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் 2:42 நொடிகள் ஆயிற்றுக்கு ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் மாண்புமிகு மாணவன் திரைப்படத்திலிருந்து. வாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் தேவா மற்றும் எஸ் என் சுரேந்தர் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொனரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: வந்து போடுனால இங்க எல்லாமே சமதுல.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Ungal FM Rainbow will தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: இரவு 2:52 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலோடிஸ் நிகழ்ச்சியில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சிஷ்யா திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் பழனிபாரதியின் வரிகளில் ஹரிஹரன் குரலில் கேட்டு நைந்திருப்போம். இது FM Rainbow 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுள்ளது.

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குறேன் அழுதுட்டே இருக்கு.
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.

0: டேய் இங்க பாடுற இந்த குழிக்குள்ள ஒரு குட்டி நாய் விழுந்திருக்கு.
1: பாவம் எல்லாம் அதுக்கு காலெல்லாம் அடிபட்டு இருக்கு.
2: உடனே எடுக்கலாம் வாங்க.
0: அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு வாங்க.
2: அப்படிதான் பொறுமையா தூக்குங்க.
3: அப்பாடா எப்படியோ தூக்கியாச்சு.
1: நல்ல வேலை காப்பாத்திட்டாங்க.
2: ஏய் சூப்பர்.

0: இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தாவேக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். திரை கானம் நிகழ்ச்சியில மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமி குரலில், வைரமுத்து வரிகளில், விஜய் ஆண்டனி இசையில், டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருப்போம்.

நேரம் 3:12. 10 நொடிகள் ஆயிற்றுக்கு. அடுத்த பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 3:17:40. கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் பாடல் தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து.

கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் மதுமிதா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், சபேஷன் முரளி இசையில் அடுத்த பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 3:34:38 ஆயிற்றுக்கு. ரம்மி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் டி இமானின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் பி.வி. பிரசன்னா மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் கேட்டிணைந்திருப்போம்.

டி இமானின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் ஜித்தின்ராஜ் மற்றும் மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய பாடல். ரஜினி முருகன் திரைப்படத்திற்காக வெயிட்டிங் கேட்டு நினைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போடு 91.4. எல்லாமே எப்பவுமே சமதூள்.

நேரம் 3:44:25 ஆயிற்றுக்கு. விஜய் ஆண்டனியின் இசையில் அண்ணாமலை, வரிகளில் அடுத்த பாடல் பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.

3:53 ஆயிற்றுக்கு திரைகாலம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாடல் சித் ஸ்ரீராம் குரலில் தாமரையின் வரிகளில் முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டு நைந்திருங்கள். 4:02 விடுகதைகளோட உங்களை வந்து சந்திக்கிற விடையை சொல்ல நீங்க தயாரா இருங்க. இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா? ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில நேரம் 4:03:40 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில விடுகதைகள் கொண்டு வந்திருக்கேன். விடையை சொல்ல நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8, இல்லனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேயர்களா இருந்தா 0 4 4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க. விடுகதைகள் கேட்க வந்தாச்சு. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்கிருந்து? உங்களுக்கான விடுகதை. மலைகள் இருக்கு ஆனால் கற்கள் இல்லை, ஆறுகள் இருக்கு ஆனால் நீர் இல்லை, நகரம்
2: வரைபடம் மேப்
1: அட

0: முடிக்கவே இல்லைங்களேங்க. பிரமிளா மேடம் சூப்பர். அந்த விடுகதையை முழுசா சொல்லிடுறேன். மலைகள் இருக்கு ஆனால் கற்கள் இல்லை, ஆறுகள் இருக்கு ஆனால் தண்ணீர் இல்லை, நகரம் இருக்கு ஆனால் கட்டடம் இல்லை அப்படின்னு வந்து நான் கேட்க வந்தேன். அதுக்குள்ள வரைபடம் மேப் அப்படின்னு வந்து சரியான விடை சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள் பிரமிளா மேடம். வணக்கம் ரெயின்போ.
1: டி நகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன்.
0: ரமா ரவி மேடம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
0: உங்களுக்கான விடுகதை, என்னை கீழே போட்டால் நான் உடைந்து விடுவேன், என்னை பார்த்து சிரித்தால் நானும் உங்களை பார்த்து சிரிப்பேன். நான் யார்?
2: கண்ணாடி.
0: கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி. நன்றி நன்றி மேடம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து சார்?
3: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன் சார், உங்களுக்கான விடுகதை
3: நல்லா ஈஸியா கொடுங்க.
0: ஈஸியாவே தான் இருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸியா அப்படியே ஃபர்ஸ்ட் காலர் செகண்ட் காலர்லாம் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதே மாதிரி உங்களுக்கும் ஈஸியாவே எடுத்துட்டு வந்திருக்கேன். அறைகள் உண்டு ஆனா அது வீடு இல்லை, சித்திரம் உண்டு காவலுக்கு 1000 வீரர்களும் உண்டு ஆனால் அது கோட்டை அல்ல, அது என்ன?
3: தேங்கூடா.
0: சூப்பர் சார், நன்றி. வணக்கம் ரெயின் போய், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், வீரதுரை அரியலூர்ல இருக்கு.
0: வீரதுரை சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கான விடுகதை
4: சொல்லுங்க மேடம்.
0: நான் இளமையாக இருக்கும் போது உயரமாக இருந்தேன், வயதான பிறகு உயரம் குறைந்து விட்டது, நான் யார்?
4: அதாவது நேத்து கரண்ட் இல்ல மேடம், இங்க மெழுகுவர்த்தி ஏத்தி மெழுகுவர்த்தி மேடம், நேத்து மழை பெஞ்சிட்டு கரண்ட் இல்ல இங்க,
0: உங்களுக்கான விடுகதை சார், நகரங்களிலும் இருக்கும் கிராமங்களிலும் இருக்கும், வளைந்து செல்லும் ஆனால் ஒருபோதும் நகராது சார்.
4: பாதை.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, திருத்தணியில இருந்து. உங்களுக்கு உங்களுக்கான விடுகதை
5: சொல்லுங்க.
0: மேலே செல்லும் ஆனால் ஒருபோதும் கீழே இறங்காது.
5: வயது
0: இல்ல என்ன, இன்னைக்கு ஏதாவது க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ரொம்ப அழகா எல்லாருமே வந்து விடை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கலா மேடம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? கலா மேடம், காலையில இருந்தே பேசலையா, இப்பதான் வந்திருக்கீங்களா? காலையில என்னங்க, நான் பேசி 3 நாள் ஆகுதுங்க. பேசணும்னு புடிச்சாச்சு. கலா மேடம், வார்த்தைகள் இருந்தும் பேசாதது, அது என்ன? வார்த்தைகள் இருந்தும் பேசாது. ஐயோ, எங்கயோ படிச்சிருக்கோமே, பாத்திருக்கோமே, என்னவா இருக்கும்? இல்லையே, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே, அப்படியே டைரக்டா தான் கேட்டிருக்கேன், ரொம்ப சுத்தி வளைச்செல்லாம் யோசிக்க வேண்டாம். அதுல வார்த்தைகள் இருக்கும் ஆனா பேச முடியாது, அதால. ஐயோ இல்லையே. கலா மேடம், அடுத்த நேருக்கு வழி விட்டுடலாம், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
6: ஒரு நாளைக்கு ஒரு வாட்டிதான்
0: பேசுறீங்க.
6: இருவேட்டூர் பத்மாவதிமா.
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா
0: சொல்லுங்கம்மா. வார்த்தைகள் இருந்தும் பேசாதது, அது என்ன?
6: வார்த்தை இருந்தும் பேசாதது
0: என்னது? என்னவா இருக்கும்
6: கொஞ்சம், ஏன்னா ஒரு குரூப் குருமா,
0: வார்த்தைகள் அதுல நிறைய இருக்கும்மா, அப்படியே டைரக்டாவே யோசிங்க, நான் சுத்தி வளைச்செல்லாம் கேக்கல. வார்த்தைகள் அதுக்குள்ள இருக்கும் ஆனா அது மட்டும் பேசாது.
6: சொல்லுங்களேன்.

0: நீ சொன்னதா எனக்கு?
1: ஆமா பாருங்க, இது எனக்காகவே. பத்மாவதிமா நன்றி கால் பண்ணதுக்கு. எஸ், இதுக்கான விட இன்னும் யாரும் சொல்லலை, யோசிச்சுக்கிட்டே இருங்க. வார்த்தைகள் இருந்தும் பேசாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன், தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி.

0: நேரம் 4:12 ஐம்பது நொடிகள். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நாம பேசுவோம். மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து. வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.
1: என்னம்மா கண்ணு

0: நேரம் 4:18 ஆயிட்டிருக்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறோம். விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்க விட எஸ்எல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986003 இல்லைனா 2952055454. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்? சூப்பர் சார், சூப்பர். டிக்ஷனரி சொல்லலாம், அகராதி புத்தகம் இல்லையா, ஜெனரலா சொல்லணும்னா புத்தகம் அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி, நன்றி சார். வணக்கம் ரெயின் போய், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், செல்வராஜ் சார், உங்களுக்கான விடுகதை. உயிர் இல்லாத ஒன்று ஆனால் சாகக்கூடியது.
2: உயிர்
0: இல்லாத ஒன்று ஆனால் சாகக்கூடியது.
2: உயிர் இல்லாத ஒன்று சாகக்கூடியது.
0: நன்றி சார், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து?
3: ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி சொல்லுங்க, என்ன வரும்பொழுதுமே ஒரு புன்னகை, கண்டுபிடிச்சிட்டீங்களா விடைய? அதுவே போதும். உயிர் இல்லாத ஒன்று ஆனால் சாகக்கூடியது.
3: ஏதாவது
0: அது ஒரு பொருள் தான், நாம பயன்படுத்துற ஒண்ணுதான்.
3: கரண்டா?
0: கரண்ட் இல்லையே.

0: நீங்க தான் சொல்லணும், நம்ம பயன்படுத்துறது.
1: அப்படியா?
0: ஆமா.
1: வேகமா எப்ப வந்தாலும் கண்டுபிடிக்கணும்ல
0: வீட்டில் வீட்டில் நாம் பயன்படுத்துறது ஒன்று, அதாவது திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம். அது வேலை செய்யலை அப்படின்னா அதை எடுத்து போட்டுட்டு இன்னொன்று மாற்றி மாற்றி பயன்படுத்துவோம்.
1: ஓ, இது சார்ஜர்.
0: சார்ஜரா? சார்ஜரே வேலை செய்யாமல் தூக்கி போட்டுருவோமா அப்பப்போ? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிட்ட வந்துட்டீங்க, ஆனாலும் விடை சரியான விடை இல்லையே. முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ரஜிப் ரதி பாலாஜிமா, நன்றி. உயிர் இல்லாத ஒன்று ஆனால் வந்து சாகக்கூடியது அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். வீட்டில் நாம் பயன்படுத்துகிற பொருள் அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி பேசின நேயர் வந்து கிட்டத்தட்ட விடை கிட்ட வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வெற்றி மேடம்.
0: இல்லையே சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வெற்றி இல்லைங்களா?
0: இல்லையே, இல்ல பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? செல்வராஜ் சார். சார் இப்ப தானே சார் வந்தீங்க? செல்வராஜ் சார் வணக்கம். உழைன் போ, யார் எங்க இருந்து? ராஜி சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் விடை? உயிர் இல்லாத ஒன்று ஆனால் சாகக்கூடியதுன்னு கேட்டிருந்தேன். பேட்டரியாடா? பேட்டரி அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து நாம பேசுவோம். எசையினும் நிறைய விடுகதைகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க விடைய சொல்ல நீங்க தயாரா இருங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் சுஜாதா, குரலில் பாடல் ரவிசங்கர், வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில். பாடலை கேட்பதற்கு முன்பு,
3: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: நேரம் 4:27 இருபது நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ் விடுகதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். விடைய சொல்ல நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2955205545. வெளியூர் நேர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற இணைப்பு என்ன போட்டுட்டு என் கூட நீங்கள் பேசலாம். புதிய நேயர்களுக்கு நீங்கள் வழிவிடலாம். எஸ் தொடர்ந்து அடுத்து யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: சூர்யா டெய்லர்மா, நான் புதுசா பேசுறேம்மா. அப்பதான்
0: உங்க பேரு சார்?
1: சூர்யா டெய்லர்.
0: சூர்யா சார், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே?
1: ரொம்ப
0: தூரத்துல இருக்கா? சரிங்க சார்.
1: சைதாப்பேட்டை
0: சொல்லுங்க சூர்யா சார், உங்களுக்கான விடுகதை
1: கண்டுபிடிக்கிறது
0: கஷ்டம் தான். முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இசைக்குழு அப்படின்னாலே வந்து நாம எதுக்காக அந்த பேர் வைக்கிறோம்? இசையே வாசிக்கிறதாலதான் இசைக்குழுனே பெயர் இருக்கு இல்லையா? ஆனா இதோடைய பெயர்லயே வந்து அந்த இசைக்குழு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை வரும். அது வந்து ஒரு பொருள் தான். அந்த பொருள் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கடினமான ஒரு விடுகதை தான். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து? பூந்தமல்லியில இருந்து ரஞ்சித் குமார். சார் சொல்லுங்க சார், கேட்டீங்களா விடுகதை? சார், இந்த வகை இசைக்குழு வந்து ஒருபொழுதும் இசையை வாசிக்காது. நான் க்ளூ கொடுத்துட்டேன், இது ஒரு பொருள். அந்த பொருள்லயே வந்து இந்த இசைக்குழு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை வரும்.
2: அதாவது இசைக்கவரி இல்லாததுன்னா இசைக்கவரி சம்பந்தப்பட்டிருந்தா?
0: இசைக்கருவிக்கு சம்பந்தம் இல்லாதது. அதாவது கேள்வி வேற மாதிரி இருக்கும், விடை வேற மாதிரி இருக்கும். இது ஒரு பொருள், நம்ம வீட்ல பயன்படுத்துற ஒரு பொருள்.
2: ம்ம். ம்ம்.

0: நேயருக்கு வழி விட்டுடலாம். எஸ், வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு பொருள், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது. இப்போ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இசைக்குழு, அதை அப்படியே ஆங்கிலத்தில் நாம் வந்து மாற்றினா என்ன வேர்ட் வருமோ அந்த வேர்ட் வந்து இந்த பொருளில் நிறைவில் வரக்கூடிய ஒரு வேர்ட். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாயகம்பலம் கோட் ரோட் மவுண்ட் டெய்லர் பேசுறேன்.
0: மோகன்.
1: மவுண்ட் டெய்லர்
0: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க. என்ன
0: எந்த வகை இசைக்குழு ஒருபொழுதும் இசையை வாசிக்காது அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன், நிறைய க்ளூவும் கொடுத்துருந்தேன்.
1: என்ன குழுங்க மேடம்?
0: அது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள். இந்த இசைக்குழு சம்பந்தப்பட்ட வார்த்தை அந்த பொருளினுடைய
1: புல்லாங்குழல்.
0: புல்லாங்குழல் இல்லையே சார். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: அடையாள மட்டும் இருந்து ஆசீர்வாதம் காஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், விடுகதை கேட்டீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம். நிகழ்ச்சி கேட்டுக்கணும்.
0: விடை விடை
1: விடையா மேடம்?
0: சொல்லுங்க சார், என்ன விடை, கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இசைக்குழு சம்பந்தப்பட்ட வார்த்தை அந்த பொருள் பின்னாடி வரும்னு
1: சொன்னேன்.
0: புல்லாங்குழல் இல்ல, இல்ல இசைக்கருவி சம்பந்தப்பட்ட ஒரு பதிலே இல்ல இது. அதனாலதான் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் விடுகதை கொண்டு வருது. முதல்ல 10 பேர் எவ்வளவு அழகா வந்து உடனே உடனே விடை சொன்னீங்க. யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். எஸ், பாடல் காத்துக்கிட்டு இருக்கு மனோ மற்றும் ஸ்வனலதா குரலில். ஒன்ஸ் மோர் திரைப்படத்துல இருந்து தேவாவின் இசையில் பாடலுக்கு முன்பு.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: நேரம் 4:38, 30 நொடிகள் ஆயிற்றுக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எஸ், இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு விடுகதை கேட்டிருந்தேன். அந்த விடுகதைக்கு இன்னும் விடை வந்து யாரும் சொல்லலை. யாரு சொல்ல வராங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. எஸ், விடுகதைக்கு விடையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் எஸ் எல் முருகன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க சார், எந்த வகையான இசைக்குழு?
1: ஊதாங்குயல் மேம்.
0: இல்லையே சார், அது ஒரு பொருள், நாம பயன்படுத்துற ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதனுடைய பெயர்லயே இசைக்குழு சம்பந்தப்பட்ட ஆங்கில வார்த்தை வந்து வரும். ஆங்கிலத்துல நாம என்ன சொல்லுவோமோ அந்த பேரே வந்து பின்னாடி வரும். ஆனா நல்லா முயற்சி செஞ்சீங்க சார், வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: ஹலோ மேம், மாதவன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்க பேர்?
2: என்னோட பேர் மாரிஸ்.

0: மாரீஸ்வரன். சொல்லுங்க சார், கண்டுபிடிச்சிங்க? அப்பா நீங்க சொல்லலாம் விட, நானே சொல்லிடலாம் நினைச்சேன் சார். சூப்பர் சார், ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்,
1: வசந்தி பேசுறேன் மேடம், மணலில இருந்து. வசந்தி.
0: வசந்தி மேடம், உங்களுக்கான விடுகதை
1: சொல்லுங்க.
0: படுத்து தூங்கினால் கண் முன் வரும், விழித்து எழுந்தால் மறைந்தே ஓடும்.
1: கனவு.
0: கனவு என்னங்க, நீங்க எப்படி நாங்களாம் ஆன்சர் சொல்லுவோம்? வசந்தி மேடம் சூப்பர். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? குமார். குமார் சார் உங்களுக்கான விடுகதை சார் ரொம்ப ஈஸி சார். கடிவாளம் போட்டால் காலிலேயே கிடப்பான். அவ்வளோதான் சார். காலனி, செருப்பு அப்படிங்கிறது சரியான விடை. கடிவாளம் போட்டால் காலிலேயே கிடப்பான். எஸ், தொடர்ந்து பேசுவோம். இன்னும் கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, பாடலும் காத்துக்கிட்டு இருக்கு. சிம்மராசி திரைப்படத்திலிருந்து பாடல் உனிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வரலதா, குரலில் கலைக்குமார், வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில். பாடலை கேட்பதற்கு முன்பு,
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 4 8 3 8 2 9 5 2 5 5 4 வெளியூர் நேயர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட கால் பண்ணுங்க. தொடர்ந்து நாம பேசலாம், புதிய நேயர்களுக்கு வழிவிடலாம். அடுத்த விடுகதை உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப ஈஸி தான். கனவு அப்படின்னு வந்து முதல்ல சொல்லியிருந்தாங்க, அடுத்து வந்து காலனி சொல்லியிருந்தாங்க. ஒல்லியான மனிதன், அவனுக்கு வந்து ஒரே ஒரு காது தான், ஆனா அந்த காது போயிடுச்சு அப்படின்னா எந்த பையனும் இல்லை. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: கலைசாமி சார்,
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கான விடுகதை. ஒல்லியான மனிதன், அவன் ஒரே காது மனிதன், அவன் காது போனால் பயன் ஏது? ஒல்லியான மனிதன் ஒரே ஒரு காது தான், அந்த ஒரு காதம் போயிடுச்சுன்னா பயனே இல்லை.
1: பாம்பா மேடம்?
0: இல்லையே சார். அடுத்த நேருக்கு வழிவிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: ஹலோ, நான் சந்தியா பேசுறேன் மேம்.
0: சந்தியா, சந்தியா எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை மணலில இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்தியா, உங்களுக்கான விடுகதை. ஒல்லியான மனிதன், அவன் ஒரே காது மனிதன், அவன் அந்த காது போனால் ஏது பயன்?
2: ஆன்சர் ஊசிங்களா மேம்?
0: ஊசியா? சூப்பர் சந்தியா, ஊசி அப்படிங்கறது சரியான விடை. நன்றி. அந்த ஊசி காது, அது மேல இருக்க அந்த துளை காதுன்னு தானே சொல்லுவோம், அது போயிடுச்சு அப்படின்னா அந்த ஊசியால நமக்கு பயனே இல்லை, இல்லையா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம். கணபதி சார், காலையில இருந்து இப்பதான் வரீங்களா? ஒரு வாரம் ஆச்சு இந்த பக்கம் வந்து. கணபதி சார், இப்பதானே சார் பேசுன மாதிரி இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி?

0: ஒரு வாரம் ஆயிடுச்சா? சரி, வெற்றிகரமா முடிச்சாச்சு சார். கணபதி சார், உங்களுக்கான விடுகதை, பச்சை கதவு, ஆமா பச்சை கதவு, வெள்ளை ஜன்னல், உள்ளே கருப்பு ராஜா. இல்ல இல்ல, இது வந்து ஒரு பழ வகை. கணபதி சார், நன்றி சார் முயற்சிக்கு, வாழ்த்துக்கள். பச்சை கலர் வெளியில பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிறம் இருக்கும், அதை வச்சு என்னென்ன பழம்லாம் பச்சை நிறத்துல இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே வாங்க. வணக்கம், ரெயின் போயார் எங்க இருந்து? சீதாப்பழம் அப்படிங்கறது சரியான விடைதான். பச்சை கதவு, வெள்ளை ஜன்னல், அதுக்குள்ள கருப்பு ராஜா இல்லையா? வணக்கம் ரெயின் போய், யாரெங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: அருணாச்சலம் கோருக்கு பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கான விடுகதை
1: கேளுங்க மேடம்.
0: சார், நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்க முடியாது. சார்,
1: நடக்க முடியாது
0: நகராமல் இருக்க முடியாது.
1: அதே மாதிரி பொருளா?
0: ஆமா, பொருள் தான்.
1: நடக்க முடியாது, எதுக்கு ஏதாவது குழு கொடுங்களா?
0: அது ஒரு பொருள்னு சொல்லியாச்சு, எல்லார் வீட்லயும் இருக்கும் சார்.
1: நடக்க முடியாது,
0: நகராம இருக்காது.
1: கதவு?
0: கதவு சொல்லலாமா?
1: கதவும்.
0: சூப்பர் சார், கதவும் ஒரு விடையா நாம வந்து எடுத்துக்கலாம். நன்றி. தொடர்ந்து இன்னும் நிறைய விடுகதைகள் காத்துக்கிட்டு இருக்கு, விடை சொல்ல தயாராகவே இருங்க.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேரம் 4:53 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில நாம இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன்.
0: பார்த்திபன் சார்,
1: நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: வித்தியாசமான ஒரு விடை, ஆனா இப்படி ஒரு விடை எதிர்பார்க்கல. சரி, வேற ஏதாவது சொல்ல முடியுமா அதுக்கு?
1: அதுக்கு அருவமனை சொல்லலாம், அப்புறம் வந்து கத்தி சொல்லலாம்.
0: கத்தி சொல்லலாம். இன்னொரு விடையும்

0: வந்து இதுக்கு நாம பொருந்துற மாதிரி சொல்லலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: லாவண்யா, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: லாவண்யா காஞ்சிபுரத்துல இருந்து, எப்படி இருக்கீங்க லாவண்யா?
1: நல்லா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க. நடக்க முடியாது ஆனால் நகராமல் இருக்க முடியாது.
1: கடிகாரம்.
0: அடடடடடடா, கடிகார முட்கள் அப்படிங்கிறது சரியான விடை. எஸ், இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து விடை சொன்னாங்க. நிறைய நேயர்களும் வந்து வந்தாங்க, நிறைய புதிய நேயர்களும் வந்து வந்தாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில், புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் ஸ்வரலதா குரலில் பாடல் கேட்டுணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர்

மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தமிழக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சிப் பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மேடை. எஸ் சண்டே அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் தான். நிறைய ஒர்க்லாம் பண்ணி அப்படியே அந்த கலைச்சி முடிச்ச அந்த மனதுக்கு ஒரு ஓய்வுங்க அந்த சண்டே. அதையும் தாண்டி குடும்பத்தோடு நம்ம ஸ்பெஷலாக அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணும்பொழுது அந்த நாளை நம்ம பேசி உறவாடி நிறைய நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி தான் ஓகே எக்ஸாம் ஹோம் ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கட்டும்ப்பா, நான் இன்றைக்கி விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நிறைய ஷாப்பிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருக்குற இந்த நேரத்தில் எஸ் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியத்தை குறிப்பில் உங்களோட இணைந்திருக்கிறது உங்கள் அன்பு தோழி பவானி. எஸ் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில கடந்த வாரத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. அதை வந்து என் மனதில் இந்த கேள்வியை நம்ம கேட்டாக்கா எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையும் வந்தது. அந்த வகையில் தான் இந்த கேள்வியுமே நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, சமீபத்தில் நிறைவேறிய நீண்ட கால ஆசை உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ எஸ் நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கும். அது ரொம்ப நீண்ட காலமாகவே ஆசையாகவே இருந்தது, இப்போ சமீபத்தில் வந்து நிறைவேறியிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறதக்கதா சில ஆசைகள் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சொல்லணும். என்ன எங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது 298600038 அல்லது 295205544 இணைப்பேனாக 044 என்ற என்னோட நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு பேசலாம். புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் இன்னுமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம எப்பவுமே ஆசையை பற்றி பேசுகிறோமே, அப்போ ஆசையாகவே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையை பற்றிய ஒரு பாடலை கேட்டுடலாம். தூள் திரைப்படத்திலிருந்து ஆசை ஆசை என்ற பாடல் தான். சங்கர் மகா

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: வெல்கம் பேக் மக்களே. சூப்பரான ஒரு சாங் கேட்டு வந்தாச்சு. நேரம் 5:13 ஆயாச்சு. ஸோ எஸ், நம்ம காலேஜ்ல நான் சொல்றேன்னு சொல்லி காத்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டுடுவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் ராஜமாணி சித்தமல்லி பேசுறேன்.
2: ராஜமாணி
3: சித்தமல்லி.
2: ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேம். எனக்கு முதல் முறை பாட்டை போட ரொம்ப நன்றி. என் கல்யாண காசத்துல வந்து பாட்டு.
2: ஓஹோ, பாத்தீங்களா, உங்க ஆசை நிறைவேறி இருக்கு.
3: கண்டிப்பா நிறைவேறிச்சு. இன்னொரு ஆசை வந்து, நான் இன்ஜினியரிங் படிச்சு
2: வணக்கம். யார் எங்க இருந்து? ஓகே, ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற விரும்புகிறவங்க கொஞ்சம் உங்களுடைய ரேடியோ வால்யூமே கம்மி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா நல்ல வந்து இதமாக இருக்கும். ஸோ எஸ், நம்ம அடுத்த காலக்கிட்ட பேசுகிறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
4: ஹலோ,
2: வணக்கம்.
4: வணக்கம், லாவண்யா பேசுகிறேன்.
2: லாவண்யா, சொல்லுங்கள், எங்கிருந்து பேசுகிறீங்க?
4: காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேம், பிச்சிவாக்கம் கிராமம் மேம்.
2: நீங்கள் கடந்த இதில் பேசுனீங்க தானே, ஃபன் பண்ணலாமால?
4: ஆமாம் மேம், பேசுகிறேன் மேம்.
2: அச்சோ, நம்ம புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. வாய்ப்பு கொடுத்தனா நம்ம நிறைய நண்பர்களுமே நமக்கு வந்து கிடைப்பாங்க. எஸ், நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? என்னுடைய வார்த்தையை அப்படியே எனக்கு எக்கோ அடிக்குது. சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ஓகே, சோ எஸ், நம்ம அடுத்த காலக்கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
5: நிகழ்ச்சியினை அலங்கரித்து கொண்டிருக்கும் இருவருக்கும் பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பழத்தின் சேரங்கசாமி பேசுகிறேன்.
2: சார், நாங்க ரெண்டு பேரை, யாரு ஒருத்தி பவானி, இன்னொருத்தி?
5: இருவருக்கும் சொன்ன, இருவரும் இருக்கிறீங்க.
2: யார் இருவர்? ஒருவர் தான் இருக்கும். சோ எஸ், நான் தான் இப்ப அந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, நீண்ட கால ஆசை சமீபத்தில் நிறைவேறினது?
5: நிறைவேற ஆசை இரு பகுதியை சொல்றேங்க. நிறைவேறிய ஆசைங்கிறது வந்துங்க, ஆரம்பத்துல

0: பாத்தீங்கன்னா இடைத்தரகர் இருந்தீங்க, தையல் இயந்திர விற்பனை இடைத்தரகர் இருந்தீங்க.
1: சரி,
0: அப்ப ரொம்ப சிரமப்பட்டாருங்க.
1: சரி,
0: அதாவது ஒரு 100 ரூபா பத்தலைங்க, யாரும் மிஷின் தள்ளிங்க, இயந்திர தையல் தள்ளிங்க. அப்ப நீங்க மிஷின் கேட்டிருந்தாருங்க, யாருமே தள்ளிங்க, யாருமே ஏற்படும் இல்லைங்க. எனக்கு வர்ற அந்த கமிஷன் தொகையை வாங்கி அவர் மிஷின் வாங்கி கொடுத்துங்க. அது வந்து ஒரு முடிவு பண்ணுங்க, நான் மிஷின் கடை வச்சிருந்தோம்னா, தையல் விற்பனை நிலையம் வச்சிருந்தோம்னா, யாராச்சும் வந்து மாசுக்கு ஒரு மிஷின் கொடுக்கணும், அதாவது ஒரு திங்களுக்கு ஒரு மிஷின் கொடுக்கணும் என்னங்க.
1: ஓகே,
0: ஒரு முதியவர்களுக்கு வந்து ஒரு விடுதி கட்டணும், இடம் வாங்கி போட்டுக்கறேங்க. முதியவர் தங்கும் விடுதி இடம் வாங்கி போட்டுக்கறேங்க. அது வந்து கட்டணும் முயற்சி பண்ணு, ஏற்கனவே தலைவர்கள் பேசிக்கிறேங்க, தலைவர்கள் பேசிக்கிறேன். அது வந்து முயற்சி பண்ணு, என்னோட ஆயுள் முடியறக்குள்ள அந்த அவங்களுக்கு வந்து
1: நன்றி சார், வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம அடுத்த காலக்கிட்டயுமே பேசுறோம். அவங்களுக்கு என்ன ஆசை, நீண்ட கால ஆசை நிறைவேறிருக்கு சமீபத்துல அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஆசை வந்து, அப்பவே நான் சொல்ற ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து விருப்பப்பாடம் எடுத்து படிக்கணும். அது வந்து அப்ப கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சேன், டாக்டருக்கு படிக்கணும்னு. அது அப்ப நிறைவேறல.
1: ஓகே,
2: ஆனா இப்ப எங்க பிள்ளையோட புள்ள பேரன் MBBS முடிச்சிட்டாரு
1: பாரா,
2: ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷம். இப்ப வந்து மேல் படிப்புக்கும் PG-க்கும் பரீட்சை எழுதியிருக்கிறாரு, பாஸ் பண்ணி நல்ல நல்ல முறையில பெரிய டாக்டர் ஆகணும். அது ஒரு பெரிய அது ஆயிட்டா தான் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: நிச்சயமா, நிச்சயமா, ரொம்பவே அழகா சொன்னீங்க. உங்களுடைய நிறைய பேருக்கு அந்த பழைய கனவுகள் வந்து இப்ப நிறைவேறிக்க தங்களுடைய அடுத்த தலைமுறையினர்கள் வந்து அதை வந்து நிறைவேற்றாங்கன்னு பார்க்கும்பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சோ எஸ், அது போன்ற சின்ன சில நேரங்களில் சின்ன சின்ன ஆசைகளுமே கூட இருக்கும். லைக் எனக்கு சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து இந்த குச்சி மிட்டாய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ரொம்ப நாள் ஆயிருக்கும், இப்பதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபன்னான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அது உங்க நீண்ட கால ஆசையா இருந்து அது நிறைவேறி இருந்தா நிச்சயமா நீங்க எனக்கு வந்து கால் பண்ணி பேசலாம். அடுத்து நேர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: நிறைவேறிச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நேரம் ஒரு முறை நல்லா திருப்தியா பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதுதான் என்னோட ஆசை. நான் வெளிநாடுகள்ல போய் படிக்கிறேன் நினைச்சேன், என் பையன் போய் படிக்கிறான், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: அருமை, அருமை, சூப்பர்.
3: நன்றி, நன்றி,
1: நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த காலர்கிட்டயுமே பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
4: ராமகிருஷ்ணன். மேடம்,
1: ராமகிருஷ்ணன் சார், நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, எந்த ஆசை உங்களுக்கு நீண்ட காலமா இருந்து தற்பொழுது நிறைவேறி இருக்கு?
4: எனக்கும்
1: வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, சோ எஸ் நம்ம காலர்ஸ் எல்லாருமே அவ்வளவு அழகா தங்களுடைய ஆசைகள் நீண்ட காலமா, சிலருக்கு வந்து வேற வகையிலுமே ஆசைகள் இருக்கும், அது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடைசி அடுத்த காலர் யாரு இங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யாரு இங்க இருந்து?
5: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாரு இங்க இருந்து? கணேசன் சார், நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் அடிக்கிறதுல ஆடு வச்சு நல்ல வேலை உள்ள உற்சாகமா இருக்கணுங்க. நீங்களா போற பாட்டை கேட்டுக்கிட்டு
1: பாருங்களேன். அருமை, அருமை, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆசை நீண்ட காலமா இருந்து தற்பொழுது நிறைவேறி இருக்கு?
5: அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல வந்து ஒரு ஒருத்த வந்து கடவுள வந்து ஒரு குழந்தை கையில ஊத்து போனாங்க. அந்த குழந்தை வந்து அழகா இருந்துச்சு.
1: சரி,

0: சின்ன மூஞ்சி ரொம்ப அழகா இருந்துச்சு, இப்படி குழந்தை நம்ம வாரிசுல யார்த்த இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெய்வ குழந்தை மாதிரி இருந்துச்சு. பாத்துக்கிட்டே ஒவ்வொருத்தலாம் என்ன குழந்தை பார்க்கலாம் பாத்துக்கிட்டே எனக்கு அந்த மாதிரி குழந்தையே கடவுளை பார்த்த குழந்தை வரல.
1: சரி
0: இப்ப பாத்தீங்கன்னா பிறந்த ஒரு 6 மாசம் தாங்க ஆகுது. என் தம்பி மருமகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நான் பார்த்த குழந்தை கனவுல வந்த குழந்தை பிறந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா போச்சுங்க.
1: ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே சோ எஸ் நம்ம மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆசைகள், நீண்ட கால ஆசைகள் தற்பொழுது நிறைவேறிருக்குன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடலை கேட்டு வந்தா இனிமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறோம். சோ எஸ் அந்த வகையில காக்க காக்க திரைப்படத்திலிருந்து என்னை கொஞ்சம் எஸ் நம்ம ஆசை வந்து நம்மளை வந்து அப்படியே மாத்தும் இல்லையா, திப்பு ஷாலினி மற்றும் டிம்மி குரல்ல தாமரை வரிகள்ல ஆரிஷ் ஜெயராஜுடைய சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: காக்க காக்க திரைப்படத்திலிருந்து என்னை கொஞ்சம் மாற்று என்ற பாடலை திப்பு, ஷாலினி மற்றும் டிம்மி குரல்ல தாமரை வரிகளை ஆரிஸ் ஜெயராஜுடைய சாம்பிள கேட்டு வர நேரம் 5:27 ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப நாளா ஆசை மனதுல இருக்கு, ஆனா அது சமீப காலத்துல நிறைவேறிடுச்சு, அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம வந்து நிறைய காரியங்களை வந்து நம்ம மக்கள் நேயர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், அப்படி சொல்லும் பொழுது முக்கியமா நம்மளுடைய காரியங்களில் வந்து யோசிக்கும் பொழுது எனக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து தோணுச்சு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு குட்டியா ஷேர் பண்ணுமே ஆசைப்பட்டேன். அந்த வகையில கடந்த வாரத்துல வந்து என்னுடைய பள்ளிக்கு நான் வந்து போயிருந்தேன். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் ஸ்கூல் போய். ஸோ போய் பார்க்கும் பொழுது அவங்க என்னுடைய பேரை சொல்லி அவங்க வந்து என்னை கூப்பிட்டது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் போ அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. ஆனால் சமீபத்தில் எனக்கு அந்த நிகழ்ச்சி வந்து அந்த நாள் வந்து நடந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க என்னை பேர் சொல்லி கூப்பிட்டு எனக்கு வந்து ஏய் என்ன பண்ணுற இப்போ என்ன பண்ணுற காலேஜ் படிக்கிறியா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் அவங்களுடைய அன்பு, அவங்க எனக்கு வந்து அப்போ ஸ்கூலில் இருந்தவங்க எல்லா அன்பும் வந்து இப்போ எனக்கு அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக போனது போலவே இருந்தது. என்ன, நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லை, பேகும் இல்லாமல் இருந்தது. மற்றபடி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க முகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நான் அப்படியே என்னுடைய ஓகே நான் இன்னும் சின்ன பொண்ணாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மனதுக்கு வந்து இருக்கு. வயது வந்து காலகட்டத்தில் அப்படியே போயிட்டே இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம பார்க்குற மனிதர்கள் வந்து அவங்க நமக்கு கொடுக்குற அந்த மெமரிஸ் வந்து நம்ம இன்னுமே இளமையாக வைத்துக்கோம். ஸோ இது போன்று தான் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே கூட இருக்கும். ஸோ சமீப காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் என்ன, ரொம்ப நாளாக ஆசை மனதில் வந்து இருந்திருக்கு, அதை எல்லாமே எப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம், செயல்முறைக்கு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். ஸோ அந்த வகையில் எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அது நடக்கும்போதா இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எதர்ச்சியாக நடக்கும்போது அதனுடைய சந்தோஷம் வந்து அளவே இல்லைங்க. ஸோ அந்த வகையில் நீங்களுமே உங்களுடைய எண்ணங்களை என்ன காரியங்களாக வந்து இந்த சமீப காலத்தில் உங்களுடைய நீண்ட கால ஆசை நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்க. அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது 298600038 அல்லது 295205544 இணைப்பெண்ணாக 044 என்ற என்னோட நீங்கள் கால் பண்ணி என்னுடன் பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன் மக்களே.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20-year

0: years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: எஸ் நம்ம நேயர்கள் நமக்காக காத்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேர் சங்கீதா.
3: சங்கீதா, எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் வந்து தாம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
3: ஓகே, எப்படி இருக்கீங்க சங்கீதா?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பர் சங்கீதா, நாங்களுமே ரொம்ப நலமா இருக்கோம். சொல்லுங்க, என்ன நீண்ட கால ஆசை நிறைவேறுச்சு சமீபத்துல?
4: சமீபத்துல எனக்கு ஆசைகள் என்ன நிறைவேறுச்சுன்னா, எனக்கு வந்து நான் சிட்டி அவுட் ஆஃப் சிட்டிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
3: ஓகே,
4: நான் இப்பதான் எனக்கு சிட்டிக்கு வருவேன். அதாவது எனக்கு வீடு வந்து மாடம் பாக்கம்.
3: ஓகே,
4: நான் இதுக்கும் மவுண்ட் ரோடு மந்தவலின்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
3: சரி,
4: இப்பதான் மாடம் பாக்கம் பக்கத்துல வந்திருக்கேன். 20 வருஷமா போராடி வாங்கினேன். இதான் ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறும்.
3: வீட்டு பக்கத்திலேயே கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு அந்த அலுப்பு எல்லாம் இல்லாம இருக்கும் இல்லையா? சோ அந்த ஆசை வந்து ரொம்ப நாள், ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு, பட் நிறைவேறிடுச்சு.
4: 10 இயர்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ்.
3: சூப்பர் சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
5: வணக்கம், பட்டாபுரம்ல இருந்து கலையரசி மேடம்.
3: கலையரசி மேம், நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
3: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்விக்கான பதில சொல்லுங்க. நீங்க என்ன நீண்ட கால ஆசை
5: நிறைவேறீங்க?
3: ஆமா, நீண்ட காலமா ஆசைப்பட்டது நிறைவேறி இருக்கணும்.
5: ஆடி மாசம் மூணாம் தேதி ஆடி பேருக்கு அன்னைக்கே கேட்டிருந்தேன், எனக்கு நெல்லி மரம் வேணும், கொய்யா மரம் வேணும் அப்படின்ட்டு, பழ மரங்களா வைக்கணும் அப்படின்னு. ஒன்னு ரெண்டு வைக்கலாம் அப்படின்னு அப்புறம் வாங்கிட்டு வந்து நட்டாச்சு. இப்ப கொஞ்சம் பச்சை கட்டி இருக்கு.
3: சூப்பர்,
5: அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வரும்போது உங்களை வரவேற்பது அந்த மரம் தான். இப்பதைக்கு உங்க முட்டிகால் உயரம் தான் இருக்கும். நீங்க வர காலத்துக்கு நல்லா காய்ச்சிருமா, பூத்து காய்ச்சிரும். அவ்வளவு நாள் தள்ள மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து
3: வந்துருவோம்.
5: நம்ம பசுமையான மரங்கள் தான் ரொம்ப பிடிக்குமா.
3: சூப்பர் சூப்பர்,
5: வீட்டுக்குள்ள நுழையும் போதே
3: செடி
5: பூக்கள், செம்பருத்தி மரம் இருக்கு, மருதாணி மரமும் இருக்கு, அது அதெல்லாம் 40 வருஷமா இருக்குமா. 42 வருஷம் ஆச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்து.
3: ஓகே ஓகே,
5: ஒரே வீட்டுல வாழறதுன்றதே பெரிய விஷயமா.
3: சூப்பர் சூப்பர்,
5: 84 கட்டின வீடு இது. அதுமே வீடு கட்டாம இருந்த வாடகை வீட்டுலதான் இருந்தோம்.
3: ஓகே,
5: அதுவும் ஆசைப்பட்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு ஆயிடுச்சு.
3: அருமை அருமை,
5: பிள்ளைங்களா ஆயிடுச்சு.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
5: நிறைய.
3: அதுதான் உங்களுடைய ஆசையை வந்து அழகா நிறைவேறி இருக்கு. இன்னும் நிறைய செடிகள் எல்லாம் வந்து வைக்க பாருங்க. அருமை அருமை, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம், தூரத்துல கேக்குது உங்க வாய்ஸ். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
6: வணக்கம்,
3: கேக்குதே? சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
6: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: முருகன் சார், நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கும் சார். சொல்லுங்க, என்ன ஆசை? ரொம்ப நாளா ஆசையா இருந்துச்சு,

0: நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க?
1: ரொம்ப நாளா ஆசை. நம்மளுடைய சொந்த ஊருடைய வருமானத்துல வந்து நம்ம வந்து எதுவும் வாங்குறோம் எதுவும் கடத்துறோம் போறோம் பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அதான் கடந்து போயிடுச்சு. இல்ல நம்ம வேலைக்கு போய் நம்ம காசுல வந்து எது நம்ம பிடிச்சது நமக்கு வாங்கணும் முடியும், அது ஒரு தனி மகிழ்ச்சி தான். அதான் நிறையவே இருக்கு எங்களுக்கு.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: ஓகே, அடுத்த காலகிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ
0: ஹலோ,
2: நான் லேடிஸ் டெய்லர். எல்லாருக்கும் லேடிஸ் வேலை கத்துக்கொள்ளலாம்னு ஒரு ஆசைமா.
0: உங்க பேர் என்னன்னே சொல்லவே இல்லையே.
2: என் பேர் சூர்யா டெய்லர்.
0: ஓகே சூர்யா சார், என்ன ஆசை நீண்ட காலமா இருந்தது, இப்ப சமீபமா நிறைவேறுச்சு?
2: எல்லாருக்கும் கத்துக்கணும். எனக்கு வயசு, என்னால பிளவுஸ் கத்துனா லண்டன்ல எல்லாம் தைக்கிறாங்கம்மா. அவங்க
0: நிறைவேறிடுச்சா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி?
2: கனடால நல்லா தைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. மலேசியால கத்துக்கிட்ட போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க.
0: சூப்பர் சூப்பர் சார்.
2: வாய்ப்பு
0: கொடுத்துருவோம். நன்றி. ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து இணைப்புல இருக்கீங்க? என்னுடைய வாய்ஸ் எனக்கு எக்கோ அடிக்க வச்சுட்டாங்க. சோ யெஸ், நம்ம வந்து நீண்ட கால ஆசைகள் சமீபத்துல நிறைவேறுது, என்ன ஆசைகள்லாம் உங்களுக்கு இருந்தது அது நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில சோ யெஸ், நம்ம காலர் நினைந்திருக்காங்க, எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ, நான் ரமா, கோடம்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க. உங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன்.
0: அருமைமா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும்மா, சொல்லுங்க.
3: நான் வந்து மாடம்பாக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருந்தேங்க.
0: ஓகே,
3: அங்க இருந்து நான் வந்து கோடம்பாக்கத்துக்கு வேலைக்கு வருவேன்.
0: ஓகே,
3: இப்ப நான் கோடம்பாக்கத்துலயே வந்ததுனால எனக்கு வேலையும் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருது.
0: என்னோட
3: ரொம்ப நாள் நீண்ட ஆசைன்னா மாடம்பாக்கம் டு கோடம்பாக்கம், கோடம்பாக்கம் டு மாடம்பாக்கம், வேலையே சரியா இருக்கும். எனக்கு சரியா போயிட்டு.
0: ஓகே,
3: எந்த ஊருக்கும் நான் போனது கிடையாதுங்க. இப்ப நான் ஒரு 3 வருஷமா கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலை எனக்கு ரொம்ப நாளா போகணும்னு ஆசை.
0: ஓகே,
3: 3 வருஷமா அது நான் போயிட்டு இருக்கேன். அது இன்னும் 30 வருஷம் தொடரணும்னு என்னோட ஆசை.
0: இன்னுமே நல்ல ஊரெல்லாம் சுத்தி பாருங்க, அழகான நாடுல நம்ம இருக்கோம். சுத்தி சுத்தி பாருங்க, இன்னும் போய் தேசங்களுக்கும் போய் அப்படியே சுத்தி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.
3: வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசை இல்லைங்க எனக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே எவ்வளவோ கோவில்கள் இருக்கு, இந்தியாவுக்குள்ள எவ்வளவோ கோயில்கள் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தான் போகணும்னு ஆசை. முக்கியமா மலை கோயில்களுக்கு ரொம்ப போகணும்னு ஆசைங்க.
0: கோடம்பாக்கம் லைக் அந்த மாதிரி நீங்க அவ்வளவு பெரிய டிராவலிங் டைம் குறைஞ்சதே பெரிய விஷயம், ரொம்பவே சந்தோஷமா. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த காலகிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? வால்யூம் லோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ் மக்களே, மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் வந்து பேசும்பொழுது கொஞ்சம் வானிலுடைய வால்யூம் வந்து குறைச்சி நல்ல நெட்ஒர்க் கவரேஜ் இருக்க ஏரியாவாக நீங்கள் பேசுனீங்கன்னா எந்த ஒரு இடையூறும் இன்றி நம்ம வந்து ஈஸியாக பேசலாம். ஸோ எஸ் நம்ம சொன்னது போல நீண்ட கால ஆசையை என்னெல்லாம் வந்து நம்ம யோசிச்சிருந்தோம் அதில் வந்து நிறைவேறினது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். அதுக்கு முன்பாக திருமணம் என்னும் நிக்கா என்ற திரைப்படத்திலிருந்து என்தாரா என்தாரா என்ற பாடல் தான். ஷதாப் ஃபர்தி மற்றும் சின்மாய் குரலில் கார்த்திக் நேதா வரிகள்ல கிப்ரான் இசைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அக்கா என்ற திரைப்படத்தில இருந்து எந்தாரா எந்தாரா என்ற பாடலை கேட்டு வர நேரமா இந்த மணி 44 நிமிடம் ஆயாச்சு. நம்ம கேட்ட கேள்வி இதுதாங்க. எஸ், நீண்ட காலமா ஆசையா இருந்தது, கனவா இருந்தது, இப்ப சமீபத்துல எனக்கு நிறைவேறினது, அதனுடைய சந்தோஷத்தை நான் விவரித்து சொல்லணும்னா வார்த்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்ம நேயர்கள் காத்திருக்காங்க, எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து? ஆஹா, நமக்கு இன்றைக்கு ஒரே இசை மழையாவே இருக்கு ஒரே. சோ எஸ் மக்களே, நீங்க வந்து பேசும்பொழுது நல்ல நெட்ஒர்க் கவரேஜ் இருக்க இறைவா இருந்து பேசுங்க. எஸ் நம்ம காலர்ஸ் காத்திருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: ராஜசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு மேடம்,
0: சூப்பர்.
1: சும்மா ட்ரை பண்ணிருந்தேன் மேடம், ஒரு 1 லட்சம் ரூபாய் சேகரிச்சுக்கு.
0: ஓகே,
1: போன மாசம் தான் கண்ணால பாத்தேன் மொத்தமா.
0: ஓகே,
1: அப்படியே சேர்த்து வச்சிருந்தேன், சேர்த்து வச்சு சிக்கன் மாதிரி தான் செலவு பண்ணிருந்தேன், கம்மியா தான் சாப்பிடுவேன். அது சேர்க்கணும்னு ஒரு ஒரு கனவு.

0: கனவா நினைச்சேன், நிஜமாயி போச்சு, நிறைவேறிச்சு இந்த தலைப்புக்கு.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
2: என்ன
1: ஆசை நிறைவேறுச்சு?
2: என்னுடைய
1: நீண்ட கால ஆசை தற்பொழுது தாங்க நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து? நான் சொன்னது போல இன்றைக்கு ஃபுல்லா இசையிலேயே நம்ம இசை மொழியில நினைய தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டுக்கிறோம். அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? ராஜேஷ் சார், நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? கூட
1: சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன ஆசை நிறைவேறுச்சு?
3: மேடம், சின்ன வயசுல அந்த ஏரோப்ளேன் போகும்போது ரொம்ப கனவா இருந்தது மேடம், இதுல நம்ம என்னைக்கு போக போறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கமா இருந்தது. அந்த ஆசை நிறைவேறிச்சு.
1: நிறைவேறிச்சா? எங்க போனீங்க? நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யாரு எங்க இருந்து?
4: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
1: கலீல் அகமது சார், நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் சார்.
4: இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் அது ஆரம்பிக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்து. எப்படிதான் இது நினைச்சு, இப்ப சமீபத்துல இத்தனை நாள் பட்டன் போன் தான் வச்சிட்டு இருந்தேன், வாங்கி நம்ம இது மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஆசை. இப்பதான் சமீபத்துல ஆரம்பிச்சேன், போயிட்டு இருக்கு. பேஸ்புக்ல நம்ம நண்பர்கள், வானொலி நேயர்கள் கமெண்ட்ஸ் பண்றாங்க, லைக் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: அதுல
4: கூட ஒரு வாய்ஸ் பேசிட்டு போட்டேன், பேரு வச்சுக்கிட்டு அந்த கோட்டா சீனிவாசன் வாய்ஸ் பேசி போட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் லைக் பண்ணாங்க.
1: ஓகே ஓகே சார், சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி.
1: ஓகே, சோ எஸ், நம்ம வந்து இனிமே தொடர்ந்து பேசுவோம். சோ எஸ், நம்ம ஆசைகள் வந்து எப்பவுமே ஆசைக்கு அளவில்லை, ஆனா அத்தனைக்குமே ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஆசைகள் வந்து நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையே மாற்றிவிடும். நம்ம இப்ப படிக்கிறதாவே எடுத்துக்கலாமே, எனக்கு இதை படிக்கணும், இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு அதை நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னும் பொழுது, நம்ம ஏதோ ஒரு வகையில ஒரு குட்டி பையனா ஒரு சின்ன ஆசையோட ஒரு கனவோட இருந்தவங்க அந்த ஆசை பட்டதுனாலேயே அவங்க வாழ்க்கையே மாறிலாம் இருக்கு. ஸோ அது போன்ற நீண்ட கால ஆசை, நம்ம வந்து படிச்சு இப்படி டாக்டர் ஆகணும், நான் வந்து பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் எல்லாமே கொண்டு வரும், அதுமே கூட நிறைவேறிருக்கும். நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடுவோம், அவங்களுக்கு என்ன ஆசை இருந்ததுன்னு சொல்லி. ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
5: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
5: அரக்கோணம் தனபால் மேடம்.
1: தனபால் சார், நலமா இருக்கீங்களா?
5: நலமா
1: இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன ஆசை நிறைவேறுச்சு? நீங்க தான் சொல்லணும். அதாவது உங்க நீண்ட கால ஆசை இப்ப ரீசன்ட் டைம்ல எப்ப நிறைவேறுச்சு, என்ன ஆசை அது?
5: நீண்ட கால ஆசை
1: ரீசன்ட் டைம்ல நிறைவேறினது, என்ன ஆசை நீண்ட காலமா இருந்து இப்ப ரீசெண்டா நிறைவேறுச்சு? நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம். ஓகே, ஸோ எஸ், நம்ம சொன்னது போல ஆசைகளுக்கு அளவே இல்லை. நம்ம வந்து ஆசைப்படும் பொழுது அது வாழ்க்கைக்கு கூட ஒரு ஒரு கம்ப்ளீட் பிரேக் த்ரூவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக நம்ம வந்து ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடுவோம். கஜினி திரைப்படத்திலிருந்து ஒரு மாலை என்ற பாடல், கார்த்திக் குரலில், தாமரை வரிகளில் ஆரி ஜெயராஜுடைய சாம்பிள். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் வந்துட்டே இருக்கு, கேட்டு மணிந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
6: நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
7: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்லு.

0: ஒன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

பேக் மக்களே, எஸ் ரொம்பவே அழகான ஒரு சாங் நம்ம வந்து கேட்டாச்சு. ஸோ எஸ் நம்ம கேட்டுட்டு இருந்தது போல இன்றைக்கு ரொம்பவே அழகாக இந்த டாபிக் வந்து நீங்கள் எடுத்து சென்றீங்க. நம்ம காலேஜ் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து தங்களுடைய பதில்களையுமே வந்து தங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இத்தனை நானுமே இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்ககிட்டருந்து விடைபெற்றுக் கொண்டு அடுத்ததாக ரெயின்போ சேட் பாக்ஸ் அப்போ மீண்டும் வந்து உங்களோட வந்து சந்திக்கிறேன். இப்போ நிறைவு படலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரவேற்கிறது செந்தமி திரைப்படத்திலிருந்து காதலிக்கும் என்ற பாடல் தான். கே கே மகதி, சின்மாய் மற்றும் டெம்மி குரலில் வைரமுத்து வரிகளில் ஹரிச்சரோட சிம்பிள் வந்துட்டு இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில்

இந்தியா முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். காவலர்களின் நலனுக்கு தாவேக அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி ஆராய்ச்சி பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களின் சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தடையின்றி காவிரியில் தண்ணீர் வழங்கும் திட்டம் உள்ளதா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க

பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷாஷ் ரெட்டி பட்டம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01. இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை பற்றி கேட்கலாம்.

0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: வணக்கம் நேர்களே, இந்த வார ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் விவசாயி கே எம் வசந்த பிரியா அவர்கள். இவங்க வேலூர் மாவட்டம் கீழ் புதுப்பேட்டை கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: இது வரைக்கும் வந்து விவசாயின்னு சொல்லி எங்களோட நிகழ்ச்சியிலேனு வந்து நாங்கள் அதிகப்படியாக ஆண்களை தான் நேர்முகம் எடுத்திருக்கோம். முதல் வாட்டியாக உங்களை எடுக்கிறதுல ரொம்ப புதுமையாக இருக்குது, எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது என்னென்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு. சொல்லுங்கள் மேடம், உங்களோட விவசாய வாழ்க்கை, உங்களுடைய விவசாய பின்புலம், இதை பற்றி முதல்ல தகவல் சொல்லுங்களேன்.
1: நான் ஒரு விவசாயியாக, பெண் விவசாயியாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதை தாண்டி நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு மேலே நான் இந்த விவசாயத்தை வந்துட்டு பராமரிச்சுட்டு பாதுகாத்துக்கிட்டு இதை நாங்கள் மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கையை எப்படி ஆர்கானிக்காக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போது எங்கள் வயலில் ஒரு 3 வருஷமாக நாங்கள் ஆர்கானிக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நான் படித்து முடித்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தேன். நான் முடிக்கும் தருவாயில் என்னுடைய தகப்பனார் வந்துட்டு தவறிட்டார். தவறும்போது இந்த இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு விவசாயம் போகணுன்றது என்னோடய எய்ம் கிடையாது. ஆனால் காலசூழல்னால நான் விவசாயம் போனேன். எனக்கு விவசாயம் எவ்வளோ டஃப்பாக இருந்து இன்றைக்கி நாங்கள் விவசாயம் எவ்வளோ எளிமையாக பண்ணுறோம் அப்படின்றத உங்கள் எல்லாக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் ரேட் எல்லாமே வந்துட்டு ஒரு பேக் எடுத்திங்கன்னா டிஏபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே ஒரு பேக் வந்துட்டு 2000 above தான் ரேட். இப்போ உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக்கில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ரேட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஆகுது. ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டு விவசாயத்தில் நெல் சாகுபடி பண்ணுறோம். இந்த நெல் சாகுபடியை நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நல்ல குவாலிட்டி சீட்ஸை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதா ஒரு நல்ல விவசாயியாக நம்ம உருவெடுக்க முடியும். இந்த சீட்ஸை வந்துட்டு நல்ல சீடாக இருக்கா இல்லையா அப்படின்றத நாங்கள் ஒரு பாத்திரத்தில் உப்பு தண்ணி கொண்டு போடுவோம். ஒரு 2 கைப்பிடி அந்த நெல் போடும்போது நல்ல நெல் எல்லாமே கீழே போயிடும். நல்லா இல்லாத நெற்கதிர்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே வந்துட்டு அந்த நெல் எல்லாமே மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சாம்பிள் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நெல்லெல்லாம் உங்களுக்கு நல்ல நெல்லாக இல்லையான்ட்டு நீங்கள் ஒரு 1 டேயில் நீங்கள் செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த நெல்லை நாங்கள் குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நெல்லை நாங்கள் வந்துட்டு எடுப்போம். இப்போது நீங்கள் கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது. உழவன் ஆப்பில் உங்களுக்கு 50 kgs ஒரு பேக் வந்துட்டு நெல் கிடைக்கும். அப்படி 50 kgs கிடைக்கும் போது அந்த நெல்லை வந்துட்டு உழவன் ஆப்லேருந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேக் வாங்கி அதை வந்துட்டு நாங்கள் தூத்துவோம். தூத்துறப்போ நல்லா இல்லாத நெல்லெல்லாம் வெளில போயிடும். ஸோ விளையக்கூடிய நெல் எல்லாமே நம்ம கைக்கு வந்துடும். நாங்கள் 1 இரவு 1 பகல் ஊற வைப்போம். ஊற வைக்கிறப்போ அசோஸ்பிரிலியம் இதெல்லாம் போட்டு ஊற வைக்கிறப்போ அதில் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் நடக்கும். அந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் நடக்கிறப்போ அந்த நெல் வந்துட்டு சீக்கிரமாக க்ரோத் ஆகுறதுக்கும் நியூட்ரியன்ட் ஈஸியாக அதில் கிடைக்கிறதுக்கும் அந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் ஆகிறதுக்கும் தான் அந்த அசோஸ்பிரிலியம் நாங்கள் யூஸே பண்ணுறது.
0: இது வந்து நீங்கள் வந்து ஒரு சாம்பிளுக்காக சொல்கிறீங்க.
1: இல்லை சார், நாங்கள் யூஸ்வலாகவே இது
0: நிலத்துலேயே
1: நாங்கள் வந்துட்டு இப்படி தான் செயல்படுத்துகிறோம். நாங்கள் வந்துட்டு ஒரு தொட்டி மாதிரி வந்துட்டு கட்டியிருக்கோம் சார். அந்த தொட்டியில் வந்துட்டு அந்த தண்ணி ஃபில் பண்ணிவிடுவோம். அப்புறம் இந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்காக இந்த அசோஸ்பிரிலியமாக நாங்கள் உள்ளே போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நெல் மூட்டைகளை அதில் ஊற வைப்போம். அப்போது என்ன ஆகும்னா 1 இரவு 1 பகல் வரும்போது அந்த நெல்லுலேருந்து கூறு வெளியே வரும். இப்போ நம்ம முளைக்கட்டின பயிர் எப்படி வெளியே வருதோ அந்த நெல்லுலேருந்து அந்த கூறு வெளியே வரும்போது அதுதான் எங்களுக்கு பதம். முதக்கூறு 2ஆங்கூறு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். 3ஆங்கூறு வரையும் அதை அந்த விதையை வந்துட்டு நாங்கள் தண்ணியில் போட்டு எடுப்போம். அப்படி எடுக்கிறப்போ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு வயலை எப்படி பதப்படுத்துவோம்

0: அப்படின்றத நான் ரொம்ப
1: இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும் தோணுது. என்னன்னா இப்போ நீங்கள் முதல்ல வந்து இந்த சாம்பிள் டெஸ்டிங் ஒன்று சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாம் சார்.
1: சால்ட் வாட்டரில் வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணி நீங்கள் அந்த சீட்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்ட்டு.
0: ஆமாம் சார்.
1: அந்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கு இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் இந்த பேக்கை வந்து வாங்கிடுறீங்க, ஒரு கேஜி பேக்கை வாங்கிடுறீங்க. இன்கேஸ் அதோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைமில் எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க?
0: நாங்கள் கவர்மெண்ட்டில் போய் வாங்குறோம் இல்லைங்களா சார், அங்கேயே வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு அவங்களே ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணிவிடுவாங்க. இல்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, நீங்கள் வந்துட்டு நேரடியாக நான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா அவங்க ஒரு பிளேட்டில் வந்துட்டு நெல் வச்சுருப்பாங்க, அந்த சாம்பிள் பிளேட்டு, அந்த நெல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அந்த நெல்லை நீங்கள் ரகத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் எப்பயுமே காலச்சூழல் பொறுத்து தான் நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நெல்லை நேரடியாக வந்துட்டு முறையிட்டு வாங்கும்போது சீக்கிரமாக அந்த காலதாமதம், இப்போ சம்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாசி 15 தேதிக்குள்ளே நட்டரணும். ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அந்த நெல் நடுறதுக்கு 25-30 நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த நெல்லை வந்துட்டு நடும்போது அதோடைய விளைச்சல் உங்களுக்கு வந்துட்டு அதிக அளவில் இருக்கும். சில பேருக்கு அது தெரியாதனால 35-36 நாள்லாம் போயிட்டு அந்த சோ பண்ணுவாங்க. அப்படி சோ பண்ணுறப்போ அதோட விளைச்சலுக்கும் இதோட விளைச்சலுக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த 30 நாளுக்குள்ளே வந்துட்டு சோ பண்ணுற இது தான் உங்களுக்கு ஹைலி ஈல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டார்டிங் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுலேருந்து தான் உங்களுக்கு நல்லாவே வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த லேண்ட் வந்துட்டு அதை சோ பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொல்லுவோன்னா நாத்தாங்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு நீம் இலைகள் இருக்கு இல்லைங்களா, அது அதுக்கப்புறம் கொழுந்து இலைகளாக நல்லா இருந்துச்சு
1: அப்படின்னு சொல்கிறீங்களா?
0: ஆ இல்லை சார், நீங்கள் பஞ்சகாவியம் கொடுக்குறீங்கனாலும் ஓகே தான். பஞ்சகாவியம், மீனமிலம் இது எல்லாமே கலந்து நொச்சி கொளஞ்சி இலை இதெல்லாம் சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நாள் நல்லா அழுக விடணும். அழுக விடுறப்போ அது நல்லா டீகம்போஸ் ஆகி அதோட சார் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா ஒரு 2-3 டேஸ் அழுகும்போது அந்த அழுகின நிலையிலேருந்து அதில் இருக்க சார் எல்லாம் உள்ளே இறங்கிடும். ரொட்டவேட்டர் போட்டு நீங்கள் ஒரு 2 சுத்து நல்லா சுத்து சுத்துன்னு சுத்தும் போது அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கி அந்த நாற்றே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மலர்ந்த முகமாகவே இருக்கும். அந்த நாற்றை எடுத்து நீங்கள் நடும்போது வயலில் நல்ல ஒரு பசுமை உங்களுக்கு தெரியும். அதில் என்ன ஆகும்னா நீங்கள் அந்த வேப்பிலை இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு எந்த நோய் தொற்றுமே அதில் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். நாங்கள் நாற்று ரெடி பண்ணும்போது இப்படி தான் நாங்கள் நாற்றே வந்துட்டு ரெடி பண்ணுறோம். இப்போ அந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் நடும்போது நாங்கள் எந்த களைக்கொல்லியும் போடுறது கிடையாது. முத முதல்ல என்ன பண்ணுவோன்னா அடி உரம் போட்டு நடுவோம். நம்மாழ்வார் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்னன்னா இதை ஜாப்பனீஸ் ரிசர்ச்சர் அவரோட புக்கில் அழகான வரிகளோடு சொல்லியிருப்பார். மசனோபு ஃபுகோகா அப்படின்றது அந்த ரிசர்ச்சர். அவர் 1-star revolution அப்படின்றத ஒரு தொடக்கமாக ஆரம்பிச்சிருப்பார். ஒற்றை வைக்கோல் புரட்சி, நம்ம தமிழில் இயற்கை அழித்ததை திருப்பி அழிப்போம் அப்படின்றத அந்த புரட்சியோட நோக்கம். அது ரொம்ப அழகாக வெளிப்பட்டும் இருக்குது, ஊர்ஜிதமாகவும் ஆயிருக்கு. இதை நாங்கள் வந்துட்டு கண்கூட நாங்கள் செயல்படுத்தி பார்த்தது. இதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறோம். 50 வருஷம் தரிசாக கடந்த நிலம் கூட எப்படி வந்துட்டு கல்டிவபிள் லேண்டாக மாற்றுறது அப்படின்றத அதில் ரொம்ப அழகாக 1-star revolution அப்படின்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாரு. இதில் வந்துட்டு ஒரு 20 வகையான சீட்ஸ், அந்த சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா எல்லாமே வந்துட்டு மிக்சடாக பண்ணணும், ஒரு சீடடாக பண்ணக்கூடாது. 20 வகையான சீட்ஸில் இந்த கிராம் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சஸ்பனியா இதெல்லாம் நாங்கள் போட்டு சோம்பு இதெல்லாம் போடும்போது அந்த சீட்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை ஒரு நல்ல விளைநிலமாக மாற்றும். அந்த விளைநிலமாக மாற்றும்பொழுது ஒரு 60 நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல கேஜிவிலோ இல்லை ரொட்டேட்டரோ அதை போட்டு ஒரு 3-4 நாள் அழுக விட்டு அந்த தண்ணியில் அழுக விட்டு பண்ணும்போது எவ்வளோ பெரிய தரிசு நிலமாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்துட்டு கல்டிவபிள் லேண்டாக கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். இதை நான் வந்துட்டு அனுபவபூர்வமாக இந்த இடத்துல வந்துட்டு பதிவு பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் சார்.
1: கண்டிப்பாக, அதாவது ரொம்ப யதார்த்தமாகவும் நடைமுறையில் என்னென்ன பண்ணுறீங்கன்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம்.

0: பாடல் இடைவேளைக்கு அப்புறம் ஃபவுண்டர் சிட்டி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வேலூர் மாவட்டம் கீழ் புதுப்பேட்டை கிராமத்தை சேர்ந்த கே எம் வசந்தபிரியா அவர்கள். அடுத்தது, இன்றைக்கும் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பெரிய சேலஞ்சாக எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஈல்டு வந்து பெருக்க முடியல, மகசூலை வந்து பெரிய அளவில் எடுக்க முடியல. அதாவது இன்றைக்கி இருக்க டிமாண்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி சப்ளை கொடுக்க முடியாதுன்ற ஒரு பொதுவான மனநிலை எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஸோ இதற்கு உங்களுடைய எண்ணம் அபிப்பிராயம் என்னவாக இருக்குது? நீங்கள் இத்தனை வருஷமாக இதை ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க? மேற்கொண்டு எந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்குமே, அதாவது ஒரு விவசாயியாக இருந்து அவங்களுடைய விளைச்சலை வந்து சந்தைப்படுத்துதல் ஒரு சேலஞ்சிங் விஷயம். இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து விவசாயத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக, ஃபார்மிங் செக்டரில் ஒரு ஆண்டர்பிரனராக, உங்களோட பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துகிறீங்க, எப்படி வந்து உங்களோட பொருட்களுக்கான டிமாண்டை கூட்டுறீங்க, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: சரி, இந்த பதில் நான் இங்கே சொல்லணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்துட்டு அறுவடை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அறுவடை பண்ணுற டைமிங்கில் மார்க்கெட் வேல்யூ கம்மியாகிடும். விவசாயிகள் வந்துட்டு வெளியே இருக்க ட்ரேடர்ஸ் கிட்ட கொடுக்கறத விட கவர்மெண்ட்டை கொடுக்கறது எங்களுக்கு லாபமாக தான் நாங்கள் கருதுறோம். இந்த இடத்துல நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்துட்டு இந்த நெல் மூட்டைகளை கரையேற்றக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இதனால் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மூட்டைக்கு நாங்கள் வந்துட்டு 55 ரூபாய் காசு கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்குமே தவிர, சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நிறையா இருக்காது, எங்களால் சேவ் பண்ண முடியல. அதனால் இது மூலியமாக எங்களுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு போகுது. விவசாயத்தில் இருக்க சேலஞ்சிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெதர் வந்துட்டு எப்போ மழை தேவையோ அப்போ மழை பெய்யாது, எப்போ மழை வேணாம்னு நினைக்கிறோமோ அடித்து காலி பண்ணிடும் ஆள். ஃப்ளட்ஸ் வரும்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இயற்கை மீறி நம்மளால் ஒன்றும் கொண்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ ஃப்ளட்ஸ் வரப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் ரேட்

0: எல்லாமே அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், அந்த ஒன்று அந்த ஃபர்டிலைசர் கம்மி பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் ஆர்கானிக்காக கன்வெர்ட் ஆனதுக்கு மிகப்பெரிய ரீசன் ஒன்று ரேட்டு, இன்னொன்று மண் வளம், இது ரெண்டு தான். ஸோ ஆர்கானிக்காக போகும்போது நல்ல பூச்சி சாகாமல் இருக்குது, கெட்ட பூச்சிகளை நாங்கள் வரதை தவிர்த்துக்கிறோம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இப்போது கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ், இந்த கிசான் ஸ்கீம்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் எப்பயுமே இருக்குது. இதை வந்துட்டு எங்களுக்கு இப்போ ஃப்ளட்ஸ் வரப்போ அவங்க மானியம் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நஷ்ட ஈடாக எங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமாக அமையுது. இருந்தாலும் கவர்மெண்ட்டுகிட்ட நாங்கள் வேண்டி கேட்கறது, நம்ம ஊர்களில் இப்போ இருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆறுகளை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு நிறைய அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ளஸ் இந்த கிடங்குகள் நிறைய அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா மழை காலத்தில் கிடங்குகள் இல்லாததுனால நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுற அந்த நெல் எல்லாமே வீணாக போயிடுது. ஸோ அந்த கிடங்குகள் நிறைய அமைக்கப்படுறப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்துட்டு அதை வச்சு பாதுகாக்கவும், கவர்மெண்ட் அதை பாதுகாத்து இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டு வந்துடுவோம்.

பாடல் இடைவெளியை தொடர்ந்து இன்றைய ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் கே எம் வசந்தபிரியா அவர்கள். சொல்லுங்கள் மேடம், இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களோட அக்ரிகல்ச்சர்

0: பேக்ரவுண்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எப்படி ஒரு ஃபார்மராக உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எந்த அளவுக்கு உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்ற விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அடுத்ததாக நிறைய பேரோட புரிதல் என்னென்னா, பெண்கள் வந்து விவசாயியாக இருந்து சாதிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங் விஷயன்றது நிறைய பேரோட மனசில் ஒரு அபிப்பிராயமாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கும் நம்ம சமுதாயத்தில். அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்மராக நீங்கள் என்டர் ஆகும்பொழுது என்ன விதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிது, எப்படி நீங்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க? சாதாரணத்துக்கு ஒரு ஆட்களை கூப்பிடணும் விவசாயத்துக்கு, இல்லை நீங்கள் ஒரு மிஷின் வச்சுருக்கவங்கள கூப்பிடணும், ஒரு டிராக்டர் ஓட்டுறவங்கள கூப்பிடணும், இல்லை இந்த ஹார்வெஸ்டிங் மிஷின் வச்சுருக்கவங்கள கூப்பிடணும் அப்படின்னா கூட அவங்களே வந்து ஆண்கள் கிட்டே பேசும்பொழுது வேறு விதமாக இருக்கும், இல்லை பெண்கள் கிட்டே பேசும்பொழுது இதை ஹேண்டில் பண்ணதெல்லாம் சிரமமாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்து நீங்கள் தகர்த்தீங்க? உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இந்த விஷயங்களை சாத்தியப்படுத்தி நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, இதை ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருந்தாலும் இப்போ வந்துட்டு லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சைட் பை சைட். ஏன்னா அது என்னோடய செக்யூரிட்டியாக நான் மஸ்ட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதை என்ன நான் வந்துட்டு ஒரு நல்ல நிலமையில் எடுத்துகிட்டு போனால் தான் நான் வந்துட்டு கூப்பிட்றதுக்கோ இல்லை வந்துட்டு நான் சொல்கிறத கேட்குறதுக்கோ அவங்க காது கொடுத்து கேட்பாங்கன்றது முதல்ல எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். முதல்ல நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியராக முடிச்சுட்டு போகும்போது என் தந்தை வந்துட்டு தவறிட்டார். தவறுனதுக்கப்புறம் எனக்கு விவசாயம் ரொம்ப புதுசாக இருந்தது. நான் உள்ளே போகும்போது என்னோடய சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டு என்ன பேசுனாங்கன்னா, பெண் பிள்ளை தானே உங்களுக்கு இருக்கிறது, ரெண்டு பெண் பிள்ளை தானே, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு அந்த லேண்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சண்டை அப்படியெல்லாம் போட்டு அந்த லேண்டுக்காக பண்ணாங்க. ஏன் அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு விவசாயம் பண்ண முடியாதா அப்படின்ட்டு, ஏன் ஊரில் முதல்ல ஒரு பொண்ணு வந்து விவசாயம் பண்ணுறது நான் தான். இன்ன வரைக்கும் என் ஊரில் நான் மட்டும்தான் பெண் விவசாயியாக நான் வந்துட்டு இருந்திருக்கேன், இருந்து கொண்டும் இருக்கிறேன். மென்மேலும் வந்துட்டு பெண் விவசாயிகள் வரணுன்றதையும் நான் ஆர்வமுடன் கேட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு என் ஊரில் நான் ஒரு ஆளை போய் கூப்பிட்றப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒரு பொண்ணு கூப்பிட்டு நான் வந்து வேலை செய்கிறதா அப்படின்ற நிலைமையில் ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு போகம் இந்த பொண்ணு பார்க்கும், அதுக்கப்புறம் இதோட கஷ்ட நஷ்டம் பார்த்து இந்த பொண்ணு வந்துட்டு இந்த லேண்டை விட்டுட்டு வேற குத்தகையோ இல்லை போக்கியமாகவோ கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறையா பேச்சோ இன்னல்களுக்கோ ஆள் வராமலையோ எல்லாத்துக்குமே ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த போகத்தை சேலஞ்சிங்காக வின் பண்ணதுக்கப்புறம் அந்த நெல்லை நான் எவ்வளோ வந்துட்டு கொள்முதல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்து இந்த பொண்ணு விவசாயம் பண்ணும் அப்படின்னு தான் எனக்கு ஆள் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி ஆகிட்டேன்னா, லைக் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது முடிஞ்சிருச்சு, இதை நம்ம விட்டுறக்கூடாது, ஸோ இதை நம்ம நல்லபடியாக பண்ணணும். எங்கள் அப்பா பண்ண போகுதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆர்கானிக்காக பண்ணாமல் ஃபர்டிலைசர் போட்டு களைகொல்லியெல்லாம் போட்டு லேண்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பண்ணும்போது எந்த பூச்சியுமே கிடையாது, நல்ல பூச்சி. நம்ம பூச்சியிலே வந்துட்டு நல்ல பூச்சின்னு சொல்லுவோம், கெட்ட பூச்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கெட்ட பூச்சிகள்லாம் நிறையா இருந்து நன்மையாக கொடுக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் குறைவாக இருக்கிறத நாங்கள் கவனித்தோம். மண்புழுவெல்லாம் குறைவாக ஆகிட்டே இருந்ததையும் நாங்கள் கவனித்தோம். இந்த நண்டெல்லாம், வயல் நண்டெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இந்த வயல் நண்டெல்லாமே நாங்கள் வந்துட்டு அங்கே வயலில் எதுவுமே இல்லை, அப்போ நம்ம மண் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சாயில் டெஸ்ட் கொடுக்குறோம். மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குது, என்ன சத்து குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு ஒரு சாயில் டெஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட் கொடுக்குறோம். வாட்டரில் சால்ட் வாட்டர் இருக்கா, சால்ட் வாட்டர் கலக்கும் போது அதில் என்ன டிஃபெக்ட் வருது அப்படின்றத வாட்டர் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுறோம். கரெக்ட் பண்ண தான் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபார்மிங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ நமக்கு இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். மேற்கொண்டு அதை பண்ணும்போது அது நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சது எங்களுக்கு, ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்றதுனால. போரான் சத்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா சார், இதெல்லாம் ஃபர்டிலைசர் கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு குறையாமல் உங்களுக்கு போரானே கிடைக்காது. ஒரு ஏக்கருக்கோ இல்லை 2 ஏக்கருக்கோ நீங்கள் பண்ணும்போது எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. இப்போ ஃபர்டிலைசரே வந்துட்டு 5 ஏக்கருக்கு நாங்கள் வாங்கும்போது 1 ஏக்கருக்கு 10,000 ரூபா குறையாமல் ஆயிடுது. இப்போ நாங்கள் ஆர்கானிக்காக போகும்போது 1 ஏக்கருக்கு 1000 ரூபா அப்படின்றதான் எங்களுக்கு கணக்காகவே வருது. 1 ML போதும் சார். இப்போ நாங்கள் வேலூரில் வந்துட்டு நானோ டெக்னாலஜின்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து ஆர்கான்னு ஒன்று வாங்குகிறோம். இதெல்லாம் வந்துட்டு பாக்டீரியா தான், இந்த மண்ணில் பாக்டீரியா போயிட்டு இது நன்மை அடையும் பாக்டீரியா, அந்த மண்ணை நல்லா ஃபோமன் பண்ணி கொடுத்து அதுலேருந்து எங்களுக்கு விளைச்சலை வந்துட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்குது. அந்த நல்ல பாக்டீரியாவை நாங்கள் கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஏன் இதை நம்ம வீட்டிலே உற்பத்தி பண்ணக்கூடாதா அப்படின்றதுனால, இந்த எருக்கந்தழைகள்லாம் இருக்கு இல்லையா சார், அந்த எருக்கந்தழையெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஒரு ட்ரம் மாதிரி வச்சுக்கிறோம். அந்த ட்ரம்மில் வந்துட்டு போட்டு ஊற நல்லா ஊற விட்டு ஒரு 7 நாள் நடுவில் வந்துட்டு நீங்கள் கிண்டி விடும்போது அந்த பாக்டீரியா எல்லாமே வந்துட்டு டைஜஸ்ட் ஆகும். உள்ள நைட்ரோஜன் உங்களுக்கு உள்ளே கிடைக்கிறப்போ, ஸோ உங்களுக்கு இன்னும் அதில் நல்லா சத்துக்கூடி ஒரு 7 நாட்கள் நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் தெளிப்பான் கொடுத்து பாருங்கள், நல்ல பாக்டீரியாலாம் உருவாகி அந்த டைமில் வர ஒரு மலர்ச்சி நல்லா இருக்கும் சார் அந்த பயிருக்கு. ஸோ நாங்கள் படிப்படியாக பண்ணுறதை பார்த்து ஊர்

0: இருக்க மக்கள் எல்லாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கும் அதை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே நிறைய பேர் வந்துட்டு ஆலோசனை கேட்டு எங்கள் கூட அதுக்கப்புறம் அட்டாச் ஆக ஆரம்பித்து எங்கள் கூட விவசாயம் அவங்களும் சேர்ந்து பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல இடத்துல வந்திருக்கோம் சார்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது ஒரு விமனாவும் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி ஃபார்மிங்கில் இந்த ஆர்கானிக் ப்ராக்டிசஸ்க்கும் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. உங்கள் ஊரில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு பலரும் இந்த மனமாற்றம் அடைந்து பெண்களும் விவசாயத்தில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி மகசூலை பெருக்கி ஒரு ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் செழிப்பாக வளரணும்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு பெண் விவசாயியாக என்னை அறிமுகப்படுத்தினதுக்கு.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டியின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

உங்கள் அன்பு தோழி பவானி நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ்.

நிகழ்ச்சியில நமக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கிறதே அது ஒரு தனி சுகம்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்றைக்கு நம்ம கூட யாரெல்லாம் இணைந்து என்னென்ன அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்க போறாங்க இந்த அரை மணி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்துடனே காத்திருக்கேன். அந்த வகையில முதலாவதாக நமக்கு நம்ம நிகழ்ச்சியில எனக்கும் நானும் இருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கும் விருப்பமான பாடல்கள்லாம் இருக்கும். அந்த வகையில நான் முதலாவதாக பிளே பண்ண போறது மாற்றான் திரைப்படத்திலிருந்து நானி கோனி என்ற பாடல் தான். விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, விவேகா வரிகள ஹாரிஸ் ஜெயராஜ் சிம்பிள். கேட்டு மறந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பத்தி 8 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில தான் இருக்கும். நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார்.
1: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 நாட்கள் படம், அதுல பாத்தீங்கன்னா கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாடம்.
0: ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா. அதாவது அந்த 7 நாட்கள், இந்த 7வது நாள் வாரத்தினுடைய 7வது நாள்ல அந்த 7 நாட்கள் பாட்ட நீங்க கேட்டிருக்கீங்க.
1: ஆமா மேம்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி. உங்களுக்காகவே வந்துட்டே இருக்கு, கேட்டு மறந்துருங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ எஸ் நம்ம நேயர்கள் வந்து அப்படியே அழகாக தங்களுடைய பாடல்கள்லாம் வந்து கேட்குறாங்க. நீங்களுமே உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 அல்லது 2952055454 இணைப்பெண்ணாக 044 என்ற என்னோட சேர்ந்து நீங்க உங்களுடைய மனதுக்கு விருப்பமான பாடலை கேட்டு நீங்க மகிழலாம். ஸோ எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு பாடல் போடுவதற்கு முன்பாக ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடும். ஸ்டேடியம் மக்களே, கேட்டு மகிழ்ந்துருங்க. இது நமது FM 101.4.

0: എല്ലാമേതുള്.
1: പഞ്ചഭൂതങ്ങൾ സാക്ഷിയാ, നാൻക് വേദങ്ങൾ சொல்ல, മൂന്ന് മുടിച്ചോട് ഇരു മനങ്ങൾ ഒരു ഉറവാകും. തിരുമണം. ഇതൊരു ഗ്രേറ്റ് ഇന്ത്യൻ ഫാമിലി വെഡിംഗ്. ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ്, ശുഭ ആരംഭങ്ങളിൽ ആരംഭം.
2: ഉങ്കൾ എഫ് എം റെയിൻബോവിൽ தினந்தோறும் காலை 7:30
3: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, அ மூமெண்ட் வேர் லீடர்ஸ், இனோவேட்டர்ஸ், பிசினஸஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் த பிரிக்ஸ் நேஷன்ஸ் கம் டுகெதர் டு ஸ்ட்ரென்தன் பார்ட்னர்ஷிப்ஸ். இந்தியா வெல்கம்ஸ் த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Sa-sa-ga-ni-sa-pa-ni-sa-sa Ni-sa-sa-pa-pa-pa-pa-pa-pa-da-ba-ma Ma-ma-ga-ma-ga

0: கவிதை அரங்கேறும் நேரம் என்று ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களது இசையமைப்புல அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்டு வர நல்ல ஒரு பாடலை கேட்டு வர நேரம் 7:46. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ உங்க பவானி. எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம காலர் எங்க இருந்து என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? என்ன பாட்டல்? பேரே சொல்லாம பாட்டுக்கும் படத்துக்கும் போயாச்சு. யாரு இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா?
1: சொல்லுவா
0: சொல்லுங்க. புதையல் திரைப்படத்திலிருந்து விண்ணோடும் முகிலோடும் என்ற பாடல் தான் வந்துட்டு இருக்கு. சி எஸ் ஜெயராமன் மற்றும் பி சுஷீலா குரல்ல, ஆத்மநாதன் அவர்களது வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 7:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். எஸ் அடுத்து தான் நம்ம காலர் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கேருந்து?

0: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
1: தேவிகா எப்படி இருக்கீங்கம்மா?
0: ஆ, நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: படம் வந்து செந்தூர பூவே.
1: ஓகே.
0: பாடல் வந்து கிளியே இளங்கிளியே சபையில் வந்தால் என்ன, மயிலே பொன் மயிலே என் மனசை தந்தால் என்ன. அந்த பாட்டு போடுங்கம்மா.
1: ஓகே, நிச்சயமா ப்ளே பண்ணிடலாம். ரொம்பவே அழகா பாடியும் காட்டிட்டீங்க. நன்றிம்மா, வாழ்த்துக்கள்.
0: நன்றிம்மா, நன்றி.
1: ஓகே, சோ எஸ், அவங்க கேட்டது போலவே செந்தூர பூவே என்ற திரைப்படத்திலிருந்து கிளியே இளங்கிளியே என்ற பாடல் தான். மலேஷ வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா குரல்ல, வைரமுத்து வரிகள்ல மனோஜ் ஜியான் அவர்களது இசை. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

0: 59 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஸ், ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகாக 2K 90s 80s 60s சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான சாங்ஸ் நம்ம மக்கள் கேட்க நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எஸ், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ டிஃப்ரெண்ட் சாங்ஸுமே நம்மளுடைய மக்கள் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இணைந்தது நான் உங்கள் தோழி பவானி. இத்துடன் அடுத்ததாக 9 மணிக்கு ரெயின்போ ராகங்களில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ உங்கள் பவானி சைனிங் ஆஃப். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றங்களை கண்டுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குவஹாத்தியில் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 44 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு குடும்பங்களின் மருத்துவ செலவை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில்

வகையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு

தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் புருவான்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தட்லா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ராகங்கள். எஸ், ரொம்பவே அழகான நம்மளுடைய ஞாயிறு நேரங்கள் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல 9 மணி ஆயாச்சு. ஓகே, ஒரு மெலடிஸான சாங்ஸ் எல்லாம் கேட்டு இன்னும் நம்மளுடைய உறக்கத்தையும் மற்ற நம்மளுடைய மனதின் இயக்கங்களையுமே அப்படியே ஆட்சி கொள்வதக்கதாக ரொம்பவே மனதுக்கு இன்பமான சில பாடல்கள் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில முதலாவதாக வரவிருக்கும் பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உயிரிழை என்ற பாடல் தான். ஸ்ரீனிவாசன் மற்றும் மகாலட்சுமி குரல் தாமரை வரிகளில் ஆர்ஜே ரஜுடி சாம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 9:07 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். எஸ் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் வரலாறு திரைப்படத்திலிருந்து இன்னிசை அலப்பிடையே என்ற பாடல். நரேஷ் மற்றும் மகத்தி குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

மணி 18 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போரி ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் நம்ம கடந்ததாக கேட்ட பாடல் தலைநகரம் திரைப்படத்திலிருந்து சுமந்த காலி என்ற பாடல். சங்கர், சுகிதா மேனன் மற்றும் சங்கீதா சஜித் குரல்ல பா விஜய் வரிகள் அடி மனசமைப்பில் கேட்டு வந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் மாணவன் திரைப்படத்திலிருந்து மனசே மனசே என்ற பாடல் தான். பிரசன்னா மற்றும் கங்கா குரலில், விவேகா வரிகளில், ஸ்ரீலகா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் மொட்டுக்கள் மலரும். நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சென்று வாழ்ந்தாலும் அன்பு நீ என்று

0: படத்திலிருந்து தித்திக்கிற வயசு என்ற பாடல் அனுபமா குரல்ல நான் முத்துக்குமார் வருகிற யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல கேட்டு வந்தோம். இந்த நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் துள்ளற வயசு என்ற திரைப்படத்தில் இருந்துதான் அடுத்ததாக வரப்போகுது. துள்ளற வயசு என்ற பாடல் கார்த்திக் குரலில் நான் முத்துக்குமார் வருகிற கார்த்திக் ராஜா இசையமைப்பு. அதற்கு முன்பாக ஷார்ட் பிரேக் இருக்கு, கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல் காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: நிறுத்துங்கிறன்ல, பாடங்கடி என்ன நக்கலா. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும்.
1: கண்ட பக்கத்துல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா.

கேக்குதடா.

என்ன நாயனாரு, சும்மா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வேண்டியானு, நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா?

கருத்து வீரன் திரைப்படத்திலிருந்து ஊரோரம் புளியமரம் என்ற பாடலை பாண்டி, கலா, சரோஜா, லக்ஷ்மி குரல், ஸ்னேகன் வரிகள், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 9:41. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் செங்காத்து என்ற திரைப்படத்திலிருந்து தீ என்ற பாடல். ஸ்னேகன் வரிகள் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேரம் 9:47 நம்முடைய மாயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் திருட்டு பயலை என்ற திரைப்படத்தில் இருந்து திருட்டு பயலை என்ற பாடல் தான். முகேஷ் குரலில், வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் சேமிப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ಕಣ್ಣು ಸೌಖ್ಯನ.
1: திருவிளையாடல் ஆரம்பம் என்ற திரைப்படத்திலிருந்து என்னம்மா கண்ணு என்ற பாடலை கார்த்திக் மற்றும் ரஞ்சித் குரலில் வைரமுத்துவர்கள் டி மானிசமைப்பில் கேட்டு வர நேரம் 9:56. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் ரெயின்போ ரஹாங்களுடைய நிறைவு பாடலா வரவிருப்பது 24 என்ற திரைப்படத்திலிருந்து நான் உன் அழகினிலே என்ற பாடல். அர்ஜித் மற்றும் சென்மை குரலில் மதன் கார்கி வரிகள் ஏஆர்மணி சேமிப்பில் வந்துட்டே இருக்கு. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் விடைபெற்று ரெயின்போ ரிவைண்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி பவானி.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் ஓடிய கால்களுக்கு ஓய்வு கொடுக்கவும், நல்ல இசையால் விருந்தளிக்கவும் உங்களுக்காகவே அருமையான பாடல்களோடு நான் காத்திருக்கேன். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடல் வளர்ப்பிறை என்ற திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் கலக்கலக்குது காத்து என்ற பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் ஜல் ஜல் ஜல் சலங்கை ஒலி என்ற பாடல். பாசம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினருடன் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

மதிமுகத்தால் மறையும் தாபம் மாசே இல்லா இல்ல தீபம் கண்ணம்மா மதிமுகத்தால் மறையும் தாபம் அடைந்தாலே மகிழச் செய்யும் இந்த ரூபம் போடு.

ஏற்காழ்கி கோவிந்தராஜன் குரலில் மனிதன் மாறவில்லை என்ற திரைப்படத்திலிருந்து கோடு போடு என்ற பாடலை கேட்டு வர நேரம் 10:09. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

நேரம் 10:13 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் பாத காணிக்கை என்ற திரைப்படத்திலிருந்து பூஜைக்கு வந்த மலரேவா என்ற பாடல். பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

10:18 நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த வாலிபமும் என்ற பாடல். எஸ் ஜானகி குரலில், ஆதி நாராயணன் அவர்களது இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

சுஷிலா மற்றும் எஸ் ஜானகி குரலில் அன்னமே என்ற பாடலை தெய்வத்தின் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு வர நேரம் 10:25. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரீவைண்ட். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் மாடப்புரா என்ற திரைப்படத்திலிருந்து ஊருக்கும் தெரியாது என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சோழமங்கலம் ராஜலட்சுமி குரல், கண்ணதாசன் வரையாளர், கே வி மகாதேவன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

கண்ணாடி மாளிகை என்ற திரைப்படத்திலிருந்து நானும் ஏனோ இந்த வேளையிலே என்ற பாடலை பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில், முடியரசன் வரிகளில் டி பத்மன் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 10:32. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜமுனா ராணி குரலில் கே வி மகாதேவன் இசையமைப்பு கவிதா என்ற திரைப்படத்திலிருந்து உள்ளே இருக்கும் என்ற பாடலை கேட்டு வர நேரம் 10:40. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் குஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்திலிருந்து கான கண்கோடி என்ற பாடல். சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், வி சீதாராமன் வரிகளில், எஸ் எம் சுப்பையாவின் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 10:45 நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் நீங்காத நினைவு என்ற திரைப்படத்திலிருந்து. பி சுஷீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஜி ராமநாதன் இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 10:53 நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரேமை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் தாயை காத்த தனையன் என்ற திரைப்படத்திலிருந்து மூடி திறந்த விழியிரண்டும் பார் என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரல், கே வி மகாதேவன் இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

10:56 நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருப்பது பாவன் திரைப்படத்திலிருந்து என்னை மன்னிப்பாயா என்ற பாடல், பிரசாத் குரலில். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்தது உங்கள் அன்பு தோழி பவானி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சிலின்ற காற்று தேகத்தில் பட்டு சிலாய்க்கக்கூடிய இந்த இனி இரவில் இணைஞ்சிருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ் மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், ரொம்ப இனிமையான இரவு, ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டு வச்ச ஒரு வட்டணிலாக தான் பாடலாக காத்துட்ருக்கேன். இதயம் படத்திலிருந்து கே ஜெயதாஸ் அவங்க பாடியிருக்காங்க. வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் முதல் பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையிலையோடு. எஸ், உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ், ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல்ல. அவள் பேரினாலும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும் அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல் வாலி அவங்களுடைய வரிகளில் உருவான பாட்டு தான். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக அடுத்த ஒரு நிலா பாடல் தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில் வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சில பாடல் காத்துட்ருக்கு. நிலாவேவா செல்லாதேவா அப்படின்னு மௌனராகம் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் என்னாலும் முன் பொன்வானம் நான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நிலாவைவா செல்லாதேவா அப்படின்னு எஸ் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பாடு நிலாவை படத்துலருந்தான் பாடல் காத்துட்ருக்கு. மலையோரம் வீசும் காற்று மனசோரம் பாடும் பாட்டு கேட்குதா அப்படின்னு எஸ்பிபி அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையிலையோட.

0: எஸ் 11:16 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் இருந்தால் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று நினச்சேன் பாட்டு பாடித்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் எஸ்பிபி அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையலையோட.
1: ஒன்று நினச்சேன் பாட்டு பாடித்தேன், தங்கமே ஞான தங்கமே

எஸ் அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா? தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ் உங்களுக்காக சிகரம் படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அகரம் இப்போது சிகரமாச்சு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேஜிஎஸ் தாஸ் அவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். முடிஞ்சிருங்க இசையலையோட.

காட்டு முங்கில் பாட்டு பாடும் புள்ளாங்குழலாச்சு அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாட்டு அகரம் இப்போ சீகரமாச்சு அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சோம். கே ஜெயசுதாஸ் அவங்களுடைய குரலில் 11:27 உங்களுக்காக அடுத்ததை ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கேளடி கண்மணி அப்படிங்கிற படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. எஸ், நீர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பிபி அவங்களுடைய குரலில், பாவலர் வரதராஜன் அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ் ரைட், அந்த பாட்டு தான். மண்ணிலிருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாட்டு காத்துட்ருக்கு. கேட்கலாம், நெஞ்சிருங்க. இசையிலையோட எஸ் குடு நான் சகா பார்த்திபன்.

இது ரொம்ப அழகான பாடல், மண்ணில் இருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு அழகான பாடல்கள் காத்துட்ருக்கு, அதில் எதை முதல்ல ப்ளே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் கை போய் தொட்ட இடம் தான் புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து பாடல், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படிங்கிற பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல வாலி, அவங்களுடைய இஸ் வரிகளில் இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாமுன்னு வச்சுருங்க இசையிலையோட.

சொம்பழகான வரிகள் கொண்ட பாடல்ல சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே அப்படின்னு ரொம்பவே எல்லோருடைய உள்ளத்துலேயும் கேட்கும் போதெல்லாமே வந்து ஆமாம்ல அப்படின்னு நம்மளை கொஞ்சம் மூச்சுக்கொட்ட வைக்கிற ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஜே தாஸ் மற்றும் உமா ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகள் இல்லை ரஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து ஆகாய வெண்ணிலாவை தரை மீது வந்ததேனும் அப்படிங்கிற பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க 11:37 நிமிஷத்தில்.

அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலைதானோ அப்படின்னு ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு முடிச்சோம் இல்லையா. ஸ்ட்ரைட், உங்களுக்காக தெரிந்த அடுத்த பாடல் மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். புலமை பித்தன் அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஈரமான ரோஜாவிய படத்தில் தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அதோ மேக ஊர்வலம், இதோ மின்னல் தோரணம்,

எஸ் 11:48 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் நம்மோட முகநூல் வாயிலாக நிறைய நேயர்கள் நினச்சிருந்தாங்க. அவங்க யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே நேராக முகநூல் பக்கத்தில் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது பாபு முள்ளக்காட்டிலேருந்து சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட் நைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி, இனிய இரவணக்கம் சார். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடல் இதயம் படத்திலிருந்து ஒழித்த பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா பாடல், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி. தொடர்ந்து முனிராஜ், இனி இரவு வணக்கம் சார். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து. மாதாவரம் வீரா ராகவன், மனதை தொட்டது வண்ண நிலா, மனதில் பட்டது பண்பலை உலா, நிகழ்ச்சி நிறை நிலவேவா, மயங்க வைக்கும் மிசைத்தா, மயக்கும் பண்பலை தேன்பலா, மறக்க இயலாத பாடல் சந்திரகலா. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன், மாதவரத்திலேருந்து. ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க சார். தொடர்ந்து புரசைவாக்கம்லேருந்து சௌந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சிவகுமார், இனிய இரவு வணக்கம், தர்மபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, பொட்டு வைத்த வட்டநிலா ஆரம்ப பாடலே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன். தொடர்ந்து கலீல் அகமது, பொன்னேரி மிமிக்கிரி, கலீல் அகமது, இனி இரவு வணக்கம் சகா பார்த்திபன் அவர்களே அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கும் இனி இரவு வணக்கம் கலீல் அகமது அவர்களே. தொடர்ந்து ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நாமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எப்பொழுதும் போல நிகழ்ச்சி பாடல் தொகுப்பு சிறப்பு. அதோ எஸ்பிபி சார் மூச்சு விடாமல் பாடுவார், மண்ணில் இந்த காதல் அருமையான பாடல் தொகுப்பு அப்படின்னு இருக்காரு. ரொம்பவே நன்றி, எனக்கும் அந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும். தொடர்ந்து செல்வராஜ், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மணலிலிருந்து மாறன், வணக்கம் சகா ப்ரோ அவர்களே, நலமா? நானும் நலம். 11 மணிலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு அற்புதமான பாடல்கள் வழங்கி கொண்டு

இருக்கீங்க அப்படின்னு இருக்காரு. அப்படியே விவத் பாரதி மனசமயங்கும் நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக இந்த முகநூல் விருப்ப பாடல் வருவதற்கு ஏதேனும் தலைமை நிகழ்ச்சிக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு இருக்காரு. கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து பர்வதவர்தினி அருமையான பாடல்கள் மௌனராகம் படத்தில் ஒழித்த நிலாவேவா பாடல் இரவில் கேட்க மிக அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து ஒழித்த பாடலும் மலையோரம் வீசும் காற்று பாடலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி இவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பாடலும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்காகவும் அடுத்தடுத்த பாடல்கள் காத்துட்ருக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாம் என்ன பாடலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. 18 வயது இளவயது மொட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இல்லையா, எஸ் அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் எனக்கு இரண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம்னு நினச்சிருங்க. எஸ் யாரோட

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்க நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜென்டில்மேன் படத்துலேருந்து உசிலம்பட்டி பெண்குட்டி முத்துப்பேச்சு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டுருக்கு. ஷாகுல் அமீத் மற்றும் ஷரோலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ திருச்சி பண்பலை 101.1 மெகாஹர்ட்ஸ் கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ் நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ் தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: அரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

காதலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நம சிவாய என சொல்வோம் எனும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் டி ஆர் மகாலிங்கத்துடன்

நேரம் 4:05. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கந்தன் கருணை திரைப்படத்திற்காக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடல் எஸ் ஜானகி மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் ரேணுகா அவர்கள் குரலில்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். ஸ்ரீபெரும்புத்தூர் நாகேஷ் நாகஸ்வரம், மேல்சனக்குப்பம் ஜி முனுசுவாமி தவிழ், நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காலஹரணா எனும் பாடல், சுத்த சாவேரி ராகம், ரூபகம் தாளம், தியாகராஜ்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆனந்தநாதம் ஆடுவார் எனும் பாடல், பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம், இசை நீலகண்டன் சிவன்.

4:35 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கதி என்னும் பாடல், நாட்டபைரவி ராகம், ஆதிதாளம், டி மகாதேவன், சாகித்யம்.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியில் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 5 மணி. வவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக MS சுப்பலட்சுமி அவர்கள் குரலில் காசி விஸ்வநாத சுப்பிரபாரதம் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.